நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 18 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தேதி இன்று சனிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49 நொடிகளும் தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வகைனவர். அதிகாரம் ஈகை. குரல் எண் 228. குரலுக்கான விளக்கம்: தாம் சேர்த்துள்ள பொருளை பிறர்க்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ?
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: எஃப்எம் ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
2: அப்படியே பேசிட்டாலும். பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
3: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போக்கு

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். ஆறு 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியை கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 நினைவலைகள், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், பின்னர் 11:47 முதல் 12 வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7. 12:02

பேசுங்க தோழா 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:2 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு கல்லூரி பூக்கள். கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து 3:30 கல்லூரி பூக்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 நம்மை சுற்றி, இதில் நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே ஜெனா மற்றும் ஆர்ஜே பாரதி. மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரையும் தேன் சிந்துதே வானம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பையாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கூறு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மணி முதல் 8 மணி வரை நகர் உலா. 8 மணி முதல் 8:15 வரை தேசிய அஞ்சல் தின சிறப்புரை. வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னையிலிருந்து அஞ்சல். 8:30 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் வாய்ப்பாட்டு கேட்கலாம். பி விட்டலா ரங்கன் வயலின். கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் மிருதங்கம் சென்னையிலிருந்து அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு நேயர் நேரம். தலைப்பு பிறர்க்கு உதவிய அனுபவம். 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். பனிரெண்டு 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்களும். கற்றுக் கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ. 12:30 பன்னிசை மாலை. சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள். மாணவர் எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. மாலை 5 மணிக்கு இளைய பாரதம். கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி. 6 மணி

முதல் 6:10 வரையிலும், 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்தும் திருவள்ளூர் மாவட்டம் பாரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம், வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்களும் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல். எட்டு மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுச் சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 8:35 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் சேனலிலிருந்து அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி அர்ச்சனா ஜி உபாத்தியாயா அவர்களின் பாட்டு கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரலின் வானிலை அறிக்கை, 11:10 சிந்தனை மலர், அதனைத் தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எப்போதும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
1: நம்பி அகப்பொருள். இந்நூல் நார்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர், ஐந்தினை உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்தினை என்பது பொருந்தா காமமாகும். ஐந்தினைக்கு உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒருவழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்துடன் நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியா வண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல்

0: இடைமறித்து ஒரு பொருள் வயிறு பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, உடலுக்கு உரிய கிளைவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் ஐந்தாவது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15. 16 நொடிகள். நேயர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் மலரவிருக்கும் முதல் பாடலை பாடியிருப்பவர்கள் உமா ரமணன் மற்றும் ஏ வி ரமணன்.

நேரம் 6:21:11 கேட்டுக்கொண்டிருக்கும் தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடலின் முதல் பகுதியினை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: என்ன கருத்தமுத்த, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, என்ன பாட்டு இது?
1: ஓ காத்தமுத்த, வந்துட்டியா? உன்னதம்மா எதிர்பார்த்தேன். வர்ற பாட்டத்துல எள்ளு பயிரிடலாம்னு நினைச்சிருந்தேன், அப்படியே மனசுல பாட்டு வந்துச்சா, பாடிக்கிட்டு அப்படியே வர போறோமா வந்தேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, நெல்லு அறுவடைய
1: முடிச்சிட்ட,
0: எள்ளு போடலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை.
1: ஆமா,
0: எதனால இந்த ஆசை வந்துச்சு?
1: கதை முத்து, எள்ளு பயிரிட்டா நாமளே நல்ல எடுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு.
0: கருத்தமுத்து, உன் யோசனை ரொம்ப கரெக்டான யோசனை தான். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் வித்து பயிர்களுடைய அரசி அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஆமா, இருக்கிற எண்ணெயிலேயே விலை அதிகமா இருக்கிறது இந்த எள்ளு எண்ணெய் தான், அதாவது நல்லெண்ணெய் தான்.
1: ஆமாம்பா,
0: இந்த எள்ளு சாகுபடிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டேன். வா வா உட்காருப்பா. ரொம்ப வெயிலா இருக்கு.
1: ஆமா,
0: அந்த வேப்ப மரத்து கீழே போய்
1: உட்காருமா? உட்காரலாம்.
0: சரிப்பா சரிப்பா. சரி, பேசிட்டே இருக்கிறிய, என்ன எடுத்து வந்த எனக்கு?
1: கதை முத்தா, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் உனக்காக பதநீர் எடுத்துட்டு வந்தேன்பா. 2 லிட்டர் எடுத்துட்டு வந்துறான், அதான் பனஞ்சாறு. கதை முத்தா தூக்கு செட்டில் வச்சுக்கிறான்.
0: கதை முத்தா, உண்டாப்பா, முதல்ல அதை குடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன்ப்பா.
1: சரிப்பா, இந்தப்பா ஒரு சொம்ப நீ குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா.
1: நல்லா தித்திப்பா இருக்கா?
0: சூப்பரா இருக்குப்பா. பா, வெய்ய நேரத்துல இந்த பதநீர் குடிக்கிறது தனி சுகம்ப்பா.
1: ஆமா ஆமா காத்து முத்தா, இப்பதான் இந்த சீசன் இருக்கு, அதனால தினமும் காலையில அந்த பதநீர் சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லது.
0: ஆமாப்பா, பதநீர்ல நிறைய சத்து இருக்கு. நீ கேட்ட என்ன, எள்ளு பயிர் சாகுபடி தானே?
1: எள்ளு பயிர் எள்ளு பயிர்.

0: நான் வேற உன்கிட்ட எள்ளு பயிறு எண்ணெய் வித்து பயிருடைய அரசி அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுப்பா எள்ளு பயிறு.
1: அப்ப எள்ளுனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லுப்பா விவரமா.
0: சொல்றேன்ப்பா, தமிழ்நாட்டுல எள்ளு பயிறு 3,25,000 ஹெக்டர்ல சாகுபடி செய்யப்பட்டு 32,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: சராசரியா ஒரு ஹெக்டர்ல 433 கிலோ எள்ளு கிடைக்குதுப்பா. உலக அளவுல நல்லெண்ணெயுடைய மருத்துவ குணங்களை எல்லாரும் இப்ப ஒத்துக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: இந்த வேலையில எள்ளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, சந்தையில அதுக்குன்னு ஒரு போட்டி இருக்கு. அதனால அதை பயன்படுத்தி நாம உயர் விளைச்சல் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கடைபிடிச்சு நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
1: காத்துமுதா, அப்ப எள் பயிர எந்தெந்த பருவத்துல எந்தெந்த ரகம் எல்லாம் பயிரிடலாம், அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா, இப்ப மானாவாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
1: சரி,
0: ஏன்னா அப்ப தண்ணி கிடையாது, இயற்கையில பெய்யக்கூடிய மழையை நம்பிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயும் ஆடிப்பட்டோம்னா TMB 3, TMB 4, TMB 5,
1: ஓஹோ,
0: அது போக TMB 7 இருக்கு, அப்புறம் கோ 1, பையூர் 1, அப்புறம் VRI 1, இந்த ரகங்கள்லாம் இருக்குதுப்பா.
1: சரி,
0: கார்த்திகை பட்டம் அப்படின்னா அந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாசங்கள்ல TMB 3 பண்ணலாம், TMB 5, TMB 7, அப்புறம் VRI 2, SVPR 4, இந்த ரகம் எல்லாம் இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: இதுல எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீ பண்ண போறது எரவையில,
1: ஆமா,
0: நீ சித்திரை பட்டத்துல பண்ண போற அப்படின்னா TMB 3 எடுத்துக்கலாம், TMB 4, TMB 6, இதெல்லாம் திண்டிவனத்துல எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க கண்டுபிடிச்சது. அப்புறம் VRI 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது வந்து விருதாச்சலத்துல மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து வந்ததுப்பா. இது போக VRI 2, அப்புறம் SVPR 1, TMB 7, இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இரவை பருவத்துல நீ தண்ணிய பாய்ச்சி நீ பண்ணலாம், நீ சித்திரப்பட்டத்துல தாராளமா போடலாம்ப்பா.
1: சரி,
0: மண்ணு வந்து வண்டல் மண்ணு, செம்மண்ணு, இதெல்லாம் நல்ல மண்ணு. களிமண்ணு கூட கொஞ்சம் மணல் சார்ந்து இருந்தது அப்படின்னா நல்ல மண்ணு தான். களிமண்ணா இருந்தா கூட பிரச்சனை இல்லப்பா, தண்ணி தேங்கிட கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சு நம்ம வயல்ல அப்படியே தண்ணி தேங்கி போச்சுன்னா இந்த எள்ளுக்கு அது ஆகாது. அதனால தண்ணி தேங்காம பாத்துக்கணும். இது போக உவர் மண் இருந்ததுன்னா சரி வராது. கார அமிலத்தன்மை 6-8 இருக்கணும்பா. அடுத்து என்னப்பா அதை கேட்ட?
1: காத்துமுத்த, எள்ளு ஒரு சின்ன பயிர, அதனால நிலம் நம்ம தயாரிக்கிறது முக்கியமா கவனிக்கணும். அதனால அந்த நிலம் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த விதை அளவு, விதை நேர்த்தி, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா, ஒண்ணு இல்லப்பா, எள்ளு ரொம்ப சின்ன பொடி பயிர் அப்படின்னு நீ சொல்லிட்ட.
1: ஆமா,
0: ஏன்னா பாக்குறதுக்கு எள்ளு ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. அப்ப நிலத்தை உழும் போது நம்ம என்ன தரமா கவனிக்கணும், கட்டி கட்டியா இருந்துட கூடாது. அப்படியே புழுதி வந்து கையால அல்லன்னா அப்படியே கொலப்பொலப்பொலன்னு கொட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். ரொட்டவேட்டர் போட்டு மண்ணு கட்டி எல்லாம் நல்லா உடைச்சு நல்லா புழுதி ஆகுற வரைக்கும் நம்ம உழணும்பா. அந்த மாதிரி வந்து நம்ம நிலத்தை தயார் பண்ணணும். கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவுறோம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு, இதை இடணும்பா. இது ரொம்ப முக்கியம்பா, மறந்துடாதப்பா.
1: சரி,
0: ஏன்னா எள்ளுக்கு நிறைய சத்து தேவைப்படும். அதனால இந்த தொழு உரம் போறோம் இல்லையா, 1 ஏக்கருக்கு 5 டன், அதை மறந்துட கூடாது. சரியா?
1: சரி,
0: நிலத்துல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி, அப்புறம் வந்து நிலம் அமைப்பு, அதை பொறுத்து நம்ம 10-20 சதுர மீட்டர் கொண்ட பாத்தி பாத்தியா பிரிச்சுக்கணும்பா நிலத்தை. நீர் தேங்கறது இருந்துட கூடாதுப்பா, அத ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நெல் தரிசுல எள் சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து நிலத்துல சரியான ஈரப்பதம் இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். கட்டமுத்த, இன்னொன்னு என்ன கேட்டா?
1: விதை அளவு, விதை நேர்த்தி.
0: ஓஹோ, விதை அளவுப்பா, 1 கிலோ விதையா போதும்னு சில பேர் சொல்றாங்க.
1: சரி,
0: ஆனா 2 கிலோ வரைக்கும் 1 ஏக்கருக்கு நம்ம விதைச்சோம்னா தப்பா நல்லது. இத மாதிரி நம்ம மனசுல வச்சுக்க. அப்புறம் விதை நேர்த்தி பண்ணி தான்ப்பா விதைக்கணும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டை இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்த கலந்து நல்லா விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் கழிச்சுதான் நாம விதைக்கணும்பா.
1: ஓஹோ,
0: இது கூட 1 ஏக்கருக்கு 1 பொட்டலம் அசோஸ்பரிலும், அப்புறம் 1 பொட்டலம் பாஸ்போபாக்டீரியா, இந்த உயிர் உரங்களையும் ஆரிய

0: அரிசி கஞ்சியில கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைக்கலாம். விதை நேர்த்தி செய்யறதுனால என்ன அப்படின்னா, விதை மூலியமா வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மேலும் 25% வரைக்கும் தழைச்சத்தை குறைச்சிக்கலாம்பா.
1: காதுமுத்தா, காலையிலே முத பஸ் வந்துருதே, ஆண் அடிக்கிற சதம் கேக்குதா? இந்த சிறுதானியம் எல்லாம் கடைக்கார பஸ்ல ஏத்தி போட சொன்னப்பா.
0: சரிப்பா சரிப்பா, அதுக்கு என்னப்பா?
1: நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு அந்த சிறுதானியம் எல்லாம் இறக்கணும் நானு. மணி ஆயிடுது, கிளம்புறோம் பாப்பா.
0: ஓஹோ, அதனால இப்ப நீ கிளம்பி அதை எடுக்க போறியா?
1: ஆமா.
0: சரிப்பா சரிப்பா. கத்தமுத்த, இதுல இன்னும் பயிர் இடைவெளிய பாக்கணும், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், அறுவடை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குப்பா.
1: முக்கியமான விஷயம் இருக்குப்பா.
0: சரிப்பா, நான் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம்.
1: இன்னைக்கு
0: கிளம்பு, ஏன்னா சிறுதானியம் பஸ்லயே போயிடுச்சுன்னா அது எங்கேயா போடும்? நீ போய் அதை இறக்கி ஆகணும். சரி, போயிட்டு வரியா?
1: சரி காதமுத்த, காதமுத்த, நாளைக்கு அந்த ஒத்த பண்ண மரத்தாண்ட வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா. அந்த மூணு கிளை விட்டுருக்குமே ஒரு மரம்.

0: நான் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம்.
1: ஓ சரி சரி.
0: நீ இன்னைக்கு கிளம்பு, ஏன்னா சிறுதானியம் பஸ்லயே போயிடுச்சுன்னா அது எங்கேயாவது போடும், நீ போய் அதை இறக்கி ஆகணும். சரி போயிட்டு வரியா?
1: சரி காதமுத்த, காதமுத்த நாளைக்கு அந்த ஒத்த பண மரத்தாண்ட வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா. அந்த மூணு கிளை விட்டுருக்குமே ஒரு மரம். அந்த பனை மரத்திட்ட வர சொல்லிருக்கியா?
1: ஆமா, நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாண்டுமா, உன்னருக்குதுப்பா அந்த மரம்.
0: சரிப்பா சரிப்பா, காலையில அங்க வந்துடுறேன், நீனு வந்துரு. சரி சரி சரி, நீ சைக்கிள் எடுத்து சீக்கிரம் பஸ்
1: முன்னாடி போப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியில் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடு துறை செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
3: நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம், ரஜினகர், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். பிஜேபி தொண்டர்களின் அயராத பணி காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு நாட்டு மக்களின் நலன்களுக்கு மேலும் வலுவாக செயல்பட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அரசுக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்களின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 60% அதிகம் என்றும், சாதனை அளவாக 38,424 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு 55% என்றும், அதற்கு நிகராக தனியார் துறையினரும் பங்காற்றியுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற பல் மருத்துவம் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாடு முழுவதும் 400,000 பல் மருத்துவர்கள் உள்ள போதிலும் கோடிக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையை நிறைவு செய்ய இந்த எண்ணிக்கை போதாது என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சி என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகள் கிடைப்பதையும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்களுக்கு பல்வேறு மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புற மக்களுக்கு பல், கண் உட்பட பல்வேறு உறுப்புகளுக்கான சிகிச்சைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும், இளம் மருத்துவ மாணவர்கள் ஊரக பகுதிகளில் பணியாற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். காவிரி ஆறு தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளுக்கு உயிர் நாடியாக உள்ளது என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமும் வேளாண் பொருளாதாரமும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில்

0: வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் ரயில் நிலையம் 36 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின்தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாமக்கல் அமிர்த பாரத ரயில் நிலையத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்துல. இப்ப வந்து அமிர்த் பாரத் திட்டம் மூலமா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்திருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்துல அப்படின்னா எங்க போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்ட் இப்ப எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்க போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோச் கட்ட அங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியா ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு.
0: மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வயலுக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மின் வாரியத்தின் அலட்சியம் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணைகள் சுகாதாரமான முறையில் பராமரிக்கப்படுவதால் நோய் தொற்று ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு வேக வைத்த முட்டைகளை வழங்கி பேசிய அவர், ஊட்டச்சத்து நிறைந்த முட்டையின் தனிநபர் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியாக 70 முதல் 80 என்ற எண்ணிக்கையில் இருந்ததாகவும் தற்போது 110 அது உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் தமிழக கோழிப்பண்ணைகள் நாட்டுக்கு முன்மாதிரி உள்ளதாகவும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பை வழங்குவதாகவும் திரு சிங்கராஜ் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரில் இருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இம்மாதம் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் ஷாலிமர் ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை தொடங்குகிறது. இருவரி செய்திகள். டீசல் விநியோகம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா சற்று தளர்த்திக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்று யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கிஸ்துவார் பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை ஜம்மு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பஞ்சாபில் தயாரிக்கப்பட்டுள்ள வந்தே பாரத் ரயில் மதுரா நகுதா வழித்தடத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்.

0: மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி வாயிலாக சனிக்கோளை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர். நுண்கீரை சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்த்து விளையாடவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதிலும் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் தொழில் முனைவு பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: வணக்கம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நமது இளம் மக்கள் தொகையானது புத்தாக்கம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றின் ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இயற்கையை பாதுகாப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகளையும் வருமானத்தையும் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் ஆம், முடியும். இதுவே சுற்றுச்சூழல் தொழில் முனைவின் அடிப்படை கருத்தாகும். பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் அதே வேளையில் சுற்றுச்சூழல் சிக்கல்களை தீர்க்கும் தயாரிப்புகளையும் சேவைகளையும் உருவாக்குவதே அது. சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அல்லது மீட்டெடுக்கும் அதே வேளையில் பொருளாதார பலனையும் அளிக்கக்கூடிய ஒரு தொழிலை தொடங்குவதை குறிக்கிறது. உதாரணமாக, இளைஞர்கள் இயற்கை விவசாயம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங், நீர் பாதுகாப்பு, பல்லுயிர் சார்ந்த தயாரிப்புகள், பசுமை கட்டுமானங்கள், நிலையான சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனை போன்ற துறைகளில் தொழில் முனைவு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்திய இளைஞர்களுக்கு இது ஏன் குறிப்பாக முக்கியமானது? இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் உள்ளனர். கிட்டத்தட்ட 65% இந்தியர்கள் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றது அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் பொருள், இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இன்றைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது மிக அவசியமாகும். சுயதொழில் என்பது சம்பளம் சார்ந்த வேலைவாய்ப்பிற்கு ஒரு சிறந்த துணையாக அமையலாம். ஏனெனில் ஒரு இளம் தொழில் முனைவோரால் பலருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அப்படியானால் மாணவர்கள் சூழல் தொழில் முனைவோராக ஆக முடியுமா? நிச்சயமாக முடியும். மாணவர்கள் தங்கள் வளாகங்களிலும் சமூகங்களிலும் உள்ள சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை திட்டங்களாகவோ அல்லது நிறுவனங்களாகவோ மாற்ற முடியும். ஒரு கல்லூரி மாணவர் உரம் தயாரிக்கும் சேவை, வளாக கழிவு மேலாண்மை நிறுவனம், நீர் சேமிப்பு தொழில்நுட்பம், உள்ளூர் தாவரங்களுக்கான நாற்றாங்கால், நீடித்த உணவுப் பொருட்கள், சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கான டிஜிட்டல் சேவைகள் மற்றும் பலவற்றை உருவாக்க முடியும். தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பாக தொழிற்கல்வி வெளிப்பாடு, படைப்பாற்றல், புத்தாக்கம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் வள பாதுகாப்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. மேலும் இது உயர்கல்வி நிறுவனங்களில் தொழிற்கல்வி, தொழில் கூட்டாண்மை மற்றும் அடைகாப்பு மையங்களும் வழியாக செய்கிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தையும் இணைக்கிறது. மாணவர்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பவர்களாகவும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும், இளம் பெண்கள் பசுமை தொழில் முனைவோர்களாகவும் மாறும்பொழுது சுற்றுச்சூழல் சவால்கள் என்பது புதுமை மற்றும் வாழ்வாரத்திற்கான வாய்ப்புகளாக மாறக்கூடும். சுற்றுச்சூழல் சார்ந்த தொழில் முனைவு என்பது வெறும் பசுமை வணிகத்தை தொடங்குவது மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழலின் மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொருளாதார மதிப்பை உருவாக்குவதாகும். உள்ளூர் சுற்றுச்சூழல்

0: சிக்கல்களை கண்டறிந்து நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்கி பொறுப்பான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திறன், நிதி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வாய்ப்புகளின் ஆதரவை பெறும்பொழுது ஒரு பசுமை சார்ந்த யோசனை பசுமை வாழ்வாதாரமாக மாறக்கூடும். அத்துடன் அது ஆரோக்கியமான சூழலுக்கும் சுயசார்பு கொண்ட இந்தியாவிற்கும் பங்களிப்பு செய்யும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையிலிருந்து சேவை உணர்வு போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர், பிரதமர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவநீதம் நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி தகவல்கள் எளிதாக மக்களுக்கு கிடைக்க ஏதுவாக மறுசீரமைக்கப்பட்டுள்ள மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் பன்மொழி இணையதளங்களை அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் நேற்று தொடக்கி வைத்தார். மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் 5G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகள் தொடர்பான ஆய்வுகள் பற்றிய பயிலரங்கு ஒன்றை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது நினைவலைகள்.
3: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்னோட கூட மயிலையிலிருந்து பட்டாபி. பட்டாபி வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம். உற்சாக வணக்கம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: ரொம்ப நலமா இருக்கேன், சொல்லுங்க.
5: அதாவது இந்த இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில எனக்கு கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபி, மயிலை பட்டாபின்னு சொல்லுவாங்க. எங்களது குடும்பம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் பாத்தீங்கன்னா 6 அண்ணன் தம்பிங்க நாங்க. அதே போல அவங்க அப்பா அம்மா நல்லபடியா எல்லோருக்கும் ஒரே அளவாக எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்து எங்களுக்கு ஒரு ஆளாக்கிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்து அவங்க இன்னைக்கு இல்லைன்னா கூட அவங்களோட பேரும் போதும் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கின்றதுல அவங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். நான் வளர்ந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல எங்க அப்பா தேங்காய் பழக்கடா 50-60 வருஷமா நடத்தின்னு வந்தாரு. அவரு கூட உறுதுணையா இருந்து அந்த தொழிலே கத்துக்கிட்டு நானும் அப்போ வேலை தேடி போகும்போது அப்பா சொன்னாரு, நீ கடையிலேயே உட்காந்துருந்தானா உனக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கிற வெற்றி பார்வையெல்லாம் தெரியாது, அதனால நீ முன்னேறி சொல்லணும்னா வேலைக்கு போ, நீ வெளியில் உலக தொடர்பு அவனுக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் தெரியும், அனுபவம் பெற்றிருப்ப அப்படின்னு சொல்லி உடனே நான் வேலை கேட்கும் போது ஒரு 6 மாசத்துல நிறைய கடையில

0: வந்து அங்க கிட்டத்தட்ட 22 வருஷமா வேலை பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க 3 பேர், அதாவது ஒரு பையன் 2 பொண்ணு இருந்தாங்க. அந்த 3 பேரோட திருமணத்தையும் நான் என் வேலையில இருக்கும்போது அந்த நிகழ்ந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மறக்க முடியாது. வேலை தேடிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, சமீப காலமாக வேலை கிடைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உற்றுமையா நண்பன் ஒரு இந்த இடத்துல வேலை இருக்கன்னு சொல்லும்போது, மந்த வெளியில செகண்டரி ஸ்கூல்ல டாக்டர் நளினி வில்சன் பிரின்சிபால், அவரோட ஹஸ்பண்டா இப்போ ஒரு பணி புரியுதுன்னா என்னோட நேர்மையும் ஒழுக்கம் தான் காரணம். அதே போல பார்த்தீங்கன்னா எனக்கு உற்றுமையா இருக்கணும் பார்த்தீங்கன்னா சேகர் அண்ணா, சேகர் அதாவது 2வது அண்ணா கேட்பாரு, எனக்கு எதாவது வந்தோம்னா கேள்வி எங்கிட்ட சொல்லு, கஷ்டத்தில் இருக்காத, நீ வந்து திருமணம் செஞ்சுக்கலன்னு நீ விளக்கம் பண்ணாத, அதனால நான் கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணா சேகர் அண்ணா தான் எனக்கு உறுதுணையா இருந்தாரு. அவருக்கும் இந்த நாளையில நன்றிகள் சொல்கிறேன். 2வது பாத்தீங்கன்னா எனக்கு மறக்க முடியாத சம்பவம் பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் பாத்தீங்கன்னா 63 திருவிழா அந்த கபாலீஸ்வரர் கோயில, அப்போ பாத்தீங்கன்னா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லாம கடையை விட்டுட்டு போயிட்டேன். அப்போ எனக்கு எந்த இடத்துல வரணும் போறணுன்றத எனக்கு தெரியல. அப்போ எங்க நான் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருந்த சாரதாபா கோயில் வீட்டுல 1 நாள் இருந்தாங்க. அப்போ அப்பா அம்மாலாம் தேடினோம்னாலும் இவரு தேங்காய் கடை பையனை வச்சு இவ்விடங்க இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து எங்க அப்பாவோட சேர்த்தாங்க. அந்த நினைவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத இந்த நாள்ல நான் அதை நினைவு கூறுறேன்.
1: மகிழ்ச்சி மயிலை பட்டாபி, அப்படியே ஒரு மூச்சு விடாம கடகடன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் வேற ஏதாவது ஷேர் பண்ண வேண்டி இருக்கா?
0: இன்னமும் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து நண்பர்கள் பாத்தீங்கன்னா போது ஒரு சுற்றுலா போனோம். அந்த போது நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாமா இல்ல வெளிநாடு அந்த மாதிரி போகலாமான்னு கேட்கும்போது அவங்க வந்து கோவா பயணத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் கோவா பயணம் ரொம்ப இனிதா நல்லபடியா அந்த பயணம். இல்லோ அந்த முக்கியமா சொல்ல போனீங்கன்னா, வாஸ்கோடா காமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடி வர வழியில தூசாகர்னு ஒரு ஏரிங்க, அவ்வளவு பிரமாதமான ஏரி, அதை வந்து நம்ம குளிக்க முடியாது, அதை ரசிக்கலாம். இது எப்படி ரசிச்சேன்னு பாத்தீங்கன்னா, ரயில்ல வந்துகிட்டு இருக்கு அந்த இரும்பு தண்டவாளம், அந்த இரும்பு தண்டவாளம் சாத்தியோட அந்த அருவி கொற்ற சத்தம், எனக்கு மறக்க முடியாத அந்த சுற்றுலா பாத்தீங்கன்னா கோவா பயணம் தான் நான் சொல்லுவேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லுங்க, வேற ஏதாவது பண்றதா இருந்தா ஷேர் பண்ணலாம்.
0: அதாவது இன்னொரு வகையில் எனக்கு வந்து ஒரு உற்றுணா படத்துல நடிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே லீன்ற படத்துல 2007 ரிலீஸ் ஆன அந்த படத்துல என்னுடைய காமெடியன் வச்சுதான் பயன்படுத்தியிருக்காரு இயக்குனர். அந்த படத்தை நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா கூட அது பாக்கலாம். இன்னொரு வகையில பார்க்கும்போது எனக்கு அந்த 1628 ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் யாதவ் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரு ஒரு சமயம் போன் பண்ணி, கொரோனால ரொம்ப பாதிக்கப்பட்ட நான் அப்போ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு உதவி இருந்தா கேளுன்னு போது எனக்கு உதவி செஞ்சார். நான் அந்த உதவியை மீறி கட்டும் வகையில அவருடைய படமான புதிய படம், அந்த படத்துக்கு என்ன ஒரு டீ கடை மாஸ்டர் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, அந்த படம் ரிலீஸ் ஆகினா கூட எனக்கு அந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டேன். அதே வகையில அந்த நான் எனக்கு உதவி செய்த அந்த பணத்தை நான் வாங்கிக்கல, அவருக்கே திருப்பியும் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவருக்கு ராஜேஷ் யாதவுக்கும் நன்றி சொல்றேன். வெற்றிகள் மேல வெற்றி பயணம் சொல்லணும்னா, எங்க கூட்டு குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இதுவா அப்பா அம்மா பேரை நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்லும் வகையில பாண்டபுர பூமி படத்திலிருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் இந்த பாடலோடு இந்த நினைவுகளில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வருகிற திங்கட்கிழமை பிறந்த நாள், நீங்களும் வாழ்த்துங்கள்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி பட்டாபி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. அதே போல நேயர்களுக்கும் என்னை வாழ்த்துங்கள் சொல்ற மாதிரி நானும் வாழ்த்து இளைஞர்களே, நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றிங்க.
1: சரி, நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் உங்களுக்கு இதோ.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்க

0: இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நடம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், வளரிளம் பெண்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அங்கன்வாடி மையங்களை மேம்படுத்தி சமூக பங்கேற்பு மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அங்கன்வாடி மையங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் சிறப்பு நிகழ்வுகளின்போது குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளித்தல் தொடர்பான பாடத்திட்டங்களை உருவாக்குமாறு கல்வியாளர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் தூய்மையிலிருந்து தொடங்குவதால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நாடு முழுவதும் தூய்மை இயக்கத்தை தீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தியோப்பியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தலைநகர் அடிஸ் அபாபாவில் அந்நாட்டின் பிரதமர் திரு அபே அகமது அலியை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா எத்தியோப்பியா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது என்று கூறினார். இது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், வளரும் நாடுகள் தற்போது சந்திக்கும் நெருக்கடிகளை எடுத்துரைத்தார். இந்த நாடுகளின் கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள், உணவு, உரம், நிதி ஆகிய 4 நெருக்கடிகள் முக்கியமானவை என்று அவர் கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மோதல்களும் கோவிட் பெருந்தொற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை பாதித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி வாக்காளர் உரிமை கோரும் விண்ணப்பங்களை தாக்கல் செய்யும் போதும் ஆட்சேபனையின் போதும் அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் படிவம் 7 விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான நியாயமான வரம்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தனிப்பட்ட வாக்காளர் மொத்தமாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை தடுக்கும் நோக்கத்தோடு நேரடியாகவும் இணையம் வழியாகவும் படிவத்தை தாக்கல் செய்வதற்கான வரம்பையும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கான

0: முன்மொழிவுக்கு எதிரான ஒவ்வொரு மனுவும் அல்லது பெயரை நீக்குவதற்கான விண்ணப்பமும் படிவும் ஏழில் இருக்க வேண்டும் என்றும் அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபரால் மட்டுமே அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற விண்ணப்பங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது புகார் பொய்யானது அல்லது புனையப்பட்டது என்று கண்டறிந்தால் விண்ணப்பதாரர் மீது நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இன்று காலை தியோகரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிலையத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள ராணுவ மருத்துவமனை வளாகத்தில் ராணுவ மக்கள் தொடர்பு விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை முன்னிட்டு தியோகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் மனுவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து அவர்கள் நேற்று வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். இது தொடர்பாக வாக்காளர்கள் அளித்துள்ள புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்று வருங்காலத்தில் வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாங்கள் தெரிவித்த புகார் தொடர்பான ஆதாரங்களை குடியரசுத் தலைவர் கோரியுள்ளதாகவும் அவற்றை விரைவில் தாக்கல் செய்யப்போவதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, இடதுசாரி கட்சித் தலைவர்கள் திரு பேபி, திரு ராஜா, தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி வருவதை தடுக்கும் வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான சாலைகளில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தில்லி நொய்டா நெடுஞ்சாலை உட்பட முக்கியமான இடங்களில் வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது. தில்லி ஹரியானா, தில்லி உத்தரப்பிரதேசம் எல்லைப்பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். அம்மாநிலத்தில் சுற்றுலா உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாக உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை சுற்றுலா மற்றும் மலையேற்றம் போன்ற சாகச நடவடிக்கைகள் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொலைதூர பகுதிகளிலும் அழகிய சுற்றுலா தலங்கள் உள்ளதாகவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த பகுதிகள் பிரபலமடைவதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், பயணிகளின் காத்திருப்பு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தரமான மேற்கூரைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள் மற்றும் விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரிலிருந்து மோகன்.
0: ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் வந்து ராமு. நான் ஒரு 20 வருஷமா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டு ரொம்ப அடிப்படையா செய்யுது.

0: இல்லாம இருந்தது. வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படையும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ், அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அப்படியே முற்றிலுமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
1: என் பேர் குப்பன், நான் ஆர்மியில தான் இருக்கேன். இங்க வந்து உட்கார பாராளுமன்றம் குடிநீர் இல்ல, இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இப்ப நல்லா இருக்கு, உட்கார டைல்ஸ் ஊட்டி இருக்கு, சேர் எல்லாம் இருக்கு, லைட் வெல்சம் எல்லாம் அருமையா இருக்கு.
2: இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர் இளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிப்பட்ட வாக்காளர்கள் தாக்கல் செய்யும் படிவம் 7 விண்ணப்பத்திற்கு தேர்தல் ஆணையம் வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789978.
6: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு வந்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ரீசன்ட் அட்வான்சஸ். ஸோ நம்ம வந்து தெரப்பி நம்ம சொன்னோம், சர்ஜிக்கல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, சிஸ்டமிக் தெரப்பியில் அகைன் வந்துட்டு என்னென்ன இருக்கு சொல்லியிருந்தோம். கீமோதெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி. இந்த டார்கெட்டட் தெரப்பிலாம் இது எல்லாமே ரீசன்ட் அட்வான்சஸ். ஹார்மோனல் தெரப்பிலாம் கொஞ்சம் அட்வான்சஸ் வந்திருக்கு. இன் அடிஷன் டு தட், ஹார்மோனல் தெரப்பிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4வது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் வந்துட்டு நோயை வந்து நம்ம கட்டுக்கோப்புல வச்சுக்க முடியுது 4வது ஸ்டேஜா இருந்தாலுமே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்ட் அட்வான்சஸா பாக்குறோம். ஸோ சர்ஜிக்கல் தெரப்பியில இன்னொரு ரீசன்ட் அட்வான்சஸ் பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அக்கல் பகுதி ஃபுல்லாவே நெறிக்கட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லி ஒரு இது பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், லிம்பு எடிமா, கை வீக்கம், அப்புறம் ஷோல்டர் மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லும்போது. இது யாருக்கு பண்ணுவாங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லே பண்ணுறவங்களுக்கு, நெறிக்கட்டியில் பரவாத இருக்கவங்களுக்கு சென்டினல் லிம்ப் நோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டை வச்சு பண்ணுவோம். யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஜி டை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்னா, அக்கில் பகுதியில் இருக்கிற நெறிக்கட்டி கம்ப்ளீட்டாக எடுக்காமல் நம்ம அதை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு டவுட்டாக இருக்கிற நோடு மட்டும் அனுப்பி விடுவோம். 2 நோடு இல்லை 3 நோடு அனுப்பி விடுவோம். அது நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்சிலரி லிம்ஃப் நோடு வந்து டிசெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து நோடு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நெகட்டிவ்னு வந்துட்டாவே நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணிடலாம். இதனால என்ன அட்வான்டேஜாக இருக்கும்னா, உங்களுக்கு வந்துட்டு கை வீக்கம், ஷோல்டர் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும். பேஷண்ட் வில் ஹாவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டோடைய ரீசன்ட் அட்வான்சஸ். அது மாதிரி ரேடியோ தெரப்பி ஆஸ்பெக்ட்ல முன்னாடிலாம் வந்து 2D மிஷின் தான் யூஸ் பண்ணி ரேடியோ தெரப்பி வந்து கொடுத்துட்டு இருப்போம். இப்போ எல்லாமே விமேட்டு, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு வந்து வந்திருக்கு. 3D IMRT இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் லங்கு ரேடியேஷன் டோஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. ஓவரால் ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸுமே 2D மிஷின்ஸோட 3D IMRT விமேட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ தட் பேஷண்ட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இருக்க முடியுது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நான் என்ன தெரிவிச்சிருக்கேன்னா, எல்லாரும் எல்லா பெண்களும் வந்து அவங்க செல்ஃப் கேர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மார்பகத்தில் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி மேமோகிராஃபி அதுவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் வலி இல்லாத கட்டி ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு காமிச்சு ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதை வந்து உடனே வந்து பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் ஏர்லியாகவே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். நிறைய கமிட்மெண்ட் பெண்களுக்கு ரொம்பவே சொசைட்டியில் கமிட்மெண்ட் இருந்தாலும் நோய் அறிகுறிகள் வரும்போது அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாமல் போயிட்டு டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு விசிட் பண்ணி அவங்க தேவை

0: தென்பட்டுச்சுன்னா டிஷ்யூ பரிசோதனைகளும் பண்ணி பிரஸ்ட் கேன்சரா இல்லையா இல்ல நார்மல் கட்டியான்னு பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பிரஸ்ட் கேன்சர்னு வந்ததுன்னா அதுக்கான வைத்தியம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முழுமையா கம்ப்ளீட் பண்ணும், ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணும், கதிர்வீச்சு கீமோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பி ஹார்மோன் தெரப்பி, அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கியூர் ரேட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நோய் திரும்ப வந்தாலும் திரும்ப வந்துட்டு அதுக்கான வைத்தியம் படுறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும், திரும்ப வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சோ நோய் திரும்ப வருதான்னு இல்லாம எல்லாமே பாக்குறதுக்கு ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரீஹாபிலிட்டேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, தெரப்பி ரிலேட்டடா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதானும் கண்டிப்பா கண்காணிச்சுட்டு இருக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு ஆகாஷ்வாணிக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஜிப்மர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுவையின் கீதம் காற்றலையின் ராஜாங்கம் 102.8 மெகாஹெர்ஸில் உங்கள் இதயத்தை தொடும் ஒரே அலைவரிசை இது FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:31:34 நொடிகள். அறிவுக்கு சாரல் காலையின் சுவாரஸ்யம் உங்க காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் 100% எனர்ஜி ஷோ இது வணக்கம் மக்களே. சுறுசுறுப்பான இந்த காலை பொழுதிற்கு சுட சுட சுவாரஸ்யம் சேர்க்க தகவல்களால் புதுச்சேரியையே அதிர வைக்கும் அறிவு கில்லாடி இதோ உங்களின் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மக்களே, இனிய காலை வணக்கம். காலை நேரத்துல நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட்டை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வானம் தான் நமக்கு எல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே நிலவுல நாம தடம் பதிச்ச அப்புறம் தான் தெரியுது நமக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில தடைகளும் தோல்விகளும் வந்தா சோர்ந்து போகாதீங்க. ஒரு ராக்கெட் விண்ணை நோக்கி பாயும் போது பூமியோட ஈர்ப்பு விசையை எதிர்த்து போராடிதான் மேல பறக்குது. அதே மாதிரி உங்க கனவுகளுக்கு வர தடைகளை தாண்டி ஓடுங்க, வெற்றி நிச்சயம் உங்க கைகள்ல கண்டிப்பா இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட உலகமே கொண்டாடுற உலக விண்வெளி வாரம் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அக்டோபர் 4 முதல் 10 வரை பற்றிய ஒரு பவர்ஃபுல் பொது அறிவு சவாலுக்குள்ளார நாம போகலாம். அதாவது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள் மற்றும் GK மாஸ்டர் நேயர்களுக்காகவே இன்றைக்கான கேள்வி இதோ. 2026 உலக விண்வெளி வாரத்தின் அதாவது வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் 2026 கருப்பொருள் தீம் என்ன? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2026 உலக விண்வெளி வாரத்தின் கருப்பொருள் என்ன? கரண்ட் அஃபேர்ஸையும் பொது அறிவையும் விரல் நுனில வச்சிருக்கிற நம்ம சயின்ஸ் கில்லாடி நேயர்களுக்கு பதில் ரொம்பவே ஈஸி. பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ இப்பவே உங்க பதில்களால நீங்க தெரிக்க விடுங்க. அது மட்டுமில்லாம அறிவியல்ல நான் தான் கெத்துன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி இந்த சவாலை அவங்களுக்கு

பக்கம் விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம ஜி கே மாஸ்டர் நேர்களோட பெயர்களை நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில கெத்தா நான் வாசிக்க போறேன். கமெண்ட் பாக்ஸ் திருக்கி விடுங்க, வெற்றி கோப்பையை தட்டி தூக்குங்க. தகவல் உங்க அதிகாரம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காற்றலையின் சிம்ம சொப்பனம், புதுவையின் அசைக்க முடியாத கம்பீரம், 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் இதயங்களை ஆளும் ஒரே ராஜாங்கம் இது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தெரிக்கும் பொது அறிவோடும் தித்திக்கும் தகவல்களோடும் புதுச்சேரியை சுறுசுறுப்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உங்களின் அல்டிமேட் மார்னிங் ஷோ இது. வணக்கம் மக்களே. மக்களே, குட் மார்னிங். நான் உங்க ஆர்ஜே சீனும். இப்ப நாம நிகழ்ச்சியோட ரொம்பவே முக்கியமான கரியர் கார்னருக்கு வந்தாச்சு. நம்ம புதுச்சேரி மற்றும் தமிழகத்துல இருக்கிற படிச்ச இளைஞர்களுக்கு ஒரு சூப்பரான மத்திய அரசின் இன்சூரன்ஸ் துறை வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கும். முக்கியமான பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனமான நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது NICL, இப்ப நிர்வாக அதிகாரி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் பணிகளுக்கான பிரம்மாண்ட தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேசிய காப்பீட்டு நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெர்னலிஸ்ட் 200 பணியிடங்கள், ரிஸ்க் இன்ஜினியர்ஸ் 28 பணியிடங்கள், ஆட்டோமொபைல் 20 பணியிடங்கள், நிதி 20 பணியிடங்கள், சட்டம் 20 பணியிடங்கள், IT 10 பணியிடங்கள் உட்பட 321 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி, BL, BE, BTEC அல்லது MCA முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்தவரை 1/10/2026 21-30 வயசுக்குள்ளார இருக்கணும். இந்த பணிகளுக்கான தேர்ச்சி முறை பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வுன்னு சொல்லிட்டு 2 கட்டங்களா நடக்க போகுது. நம்ம பக்கத்தில் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 12 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1000, SC ST பிரிவினருக்கு ₹250 மட்டுமே. ஆன்லைன்ல விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/10/2026. தகுதியும் ஆர்வமும் இருக்கிற நம்ம இளைஞர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காம உடனே விண்ணப்பிச்சு உங்க கனவை நிஜமாக்குங்க. மக்களே, இதோட நம்ம இன்றைக்கான FB கொஸ்டினோட ஒரு குவிக் ரிமைண்டர், அதாவது நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பேஜில் கேட்டிருந்த உலக விண்வெளி வாரம் 2026 கருப்பொருள், அதாவது தீம் பற்றிய கேள்விக்கு பதில் இன்னும் நீங்க சொல்லலைன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து நம்ம FB பேஜில் போஸ்ட்ல கமெண்ட் பாக்ஸ உங்க பதில்களால திரிக்க விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம GK மாஸ்டர் நேர்களின் பேர்ல நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில கெத்தா வாசிக்க போறோம். பதில தட்டுங்க, சிக்ஸர் அடியுங்க, சிந்தனை உங்க ஆயுதம், அரசு வேலை உங்க அடையாளம், தேடி வரும் செய்திகள் ஓடி வரும் வெற்றிகள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: ஊரே ரசிக்கும் ஒரே அலைவரிசை புதுவை நாடி துடிப்பு 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் கனவுகளுக்கு சிறகடிக்கும் ஊற்று தோழன் இதேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:54.

15 நொடிகள் ஆயிற்றுக்கும் ஜெயிக்கும் வழிகளோடு சூடான கரியர் செய்திகளோடும் உங்க காலை பொழுதை 100% பாசிட்டிவ் ஆக்கும் பிரத்யேக ஷோவான வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, காற்றலைகள்ல கொண்டாட்டம் கலைக்கற்ற நேரம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த உலக விண்வெளி வாரம் 2026 சிறப்பு சவாலுக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேஸ்புக் பேஜ்ல பதில்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சும்மா சிக்ஸர் மழை மாதிரி பொழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கும். நம்ம கேள்வி என்னன்னா, 2026 ஆண்டின் உலக விண்வெளி வாரத்தின் கருப்பொருள் என்ன என்ற நம்மளுடைய கேள்வி. இதற்கான சரியான பதில் ராக்கெட் ரெவல்யூஷன், அதாவது ராக்கெட் புரட்சி. உங்க சீனோட சின்ன எக்ஸாம் டிப் சொல்றேன், கேட் பண்ணிக்கங்க. அதாவது மறு பயன்பாட்டுக்கு ராக்கெட்டுகள், அதாவது ரீயூசபிள் ராக்கெட்ஸ் மற்றும் விண்வெளி போக்குவரத்து துறையில ஏற்பட்டு வரும் மாபெரும் மாற்றங்களை மையப்படுத்தி தான் இந்த ஆண்டு இந்த ராக்கெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற தீமை தேர்ந்தெடுத்து உலக விண்வெளி வாரத்தை கொண்டாடுறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற நம்ம புதுச்சேரி சிங்கங்கள், இந்த தகவலை கண்டிப்பா மைண்ட்ல சேவ் பண்ணிக்கங்க. இந்த சரியான பதிலை சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்க விட்ட அந்த ஜிகே மாஸ்டர் நேயர்கள் யாரான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாமா. சென்னையில இருந்து அன்புராணி, பொன்னியம் மேடிலிருந்து வன்னை கணேசன், போலீஸ் ரவி திருவாரூர் மெட்டுப்பாளையத்திலிருந்து, அதற்கடுத்ததான் பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்து, தில்லை வில்லாளன் ராஜன் குத்தாலம் தேரடியிலிருந்து, ஹிராமணி வீரா சட்டீஸ்கர்லிருந்து, அடுத்த ஜான் ஹஜா நஜமுதீன் ஆரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து, ஆண்டிமடம் கார்த்திகேயன் இரவாஞ்சேரி சாகுல் ஹமீதும், பட்டாளம் அப்துல் ஜலீல் புவனகிரி சுமதி பாபு, அரிஹரன் இன்பா இலக்கியா அரியலூரிலிருந்து வீரத்துறை, அடுத்து செஞ்சியிலிருந்து செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணிஷ்மா, விஜயராகவன் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து, வட்டக்கொடை விமலேந்திரன் இலங்கையிலிருந்து, நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால் இருந்து, ஏ நிஷான் ஹலீம் திட்டச்சேரி குவைத்திலிருந்து, நெல்லிக்குப்பத்திலிருந்து மகேந்திரன் மனோ சோபனா திகழினியன் திகழிசை சுரேந்தர் காயத்ரி இவங்களாம் நெல்லிக்குப்பத்திலிருந்து, அடுத்ததா புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, அடுத்ததா கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா, பெரியவளையத்திலிருந்து கே ரவிச்சந்திரன், சென்னையிலிருந்து அந்தோனி ராஜும், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்பிரமணியன் மற்றும் முள்ளக்காடு பாபு இவங்க எல்லாருமே சரியான பதிலை தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். பதில் சொன்ன முயற்சி செஞ்ச அத்தனை ஜிகே மாஸ்டர் நேயர்களுக்கும் உங்கள் ஆர்ஜி சீனவை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில பார்த்த விண்வெளி தகவல்களா இருக்கட்டும், NICL இன்சூரன்ஸ் நிறுவன வேலைவாய்ப்பு செய்திகளா இருக்கட்டும், எல்லாமே உங்க அறிவை வளர்க்கவும் கரியரை உயர்த்தவும் பயன்படுறேன்னு நான் நம்புறேன். அப்படியே ஷோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோட பாதுகாப்புக்கான ஒரு குட்டி சமூக செய்தி. இன்னைக்கு அவசர அவசரமா டூ வீலர்ல ஆபீஸ் போறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், ஹெல்மெட் போடுறது போலீஸுக்காகவோ அபராதத்துக்காகவோ இல்லை, மக்களே உங்களையே நம்பி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அன்பு குடும்பத்துக்காக, அதே மாதிரி போன் பேசுறத கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கவனமா வண்டி ஓட்டுங்க. சாலை பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இது எனர்ஜியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பிற்குரிய ஆட்சியும். யோசிக்காதீங்க, பதிலா மாச போட்டு, அதாவது மாசா பதில போட்டு நம்ம நிகழ்ச்சியை கலக்கனீங்க. தகவல்கள் உங்க பலம், சிகரத்தை தொடுவதே உங்க டார்கெட். தேடி வரும் தகவல்கள், ஓடி வரும் வெற்றிகள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டின் தியோகருக்கு சென்று அங்குள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். மேலும் தியோகரில் உள்ள பிபிஎம்டி மருத்துவமனையில் நடைபெறும் சைன்ய சம்பர்க் மேளாவையும் அவர் பார்வையிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் உலக திறன் போட்டி 2026 பங்கேற்ற இந்திய குழுவினருடன் கலந்துரையாடிய போது, வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு மத்தியில் இளைஞர்கள் தங்கள் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளவும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளவும் வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பாதுகாப்புத்துறை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சாம்பியன்ஸ் விருதுகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தற்போதைய காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பின் வரையறை மாறியுள்ளதாகவும், நவீன ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர், பிரதமர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். ஆஸ்திரேலியாவின் பர்ஹாம் நகரில் நடைபெறும் வேர்ல்ட் பவுல்ஸ் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் போட்டியில் புதுல் சோனாவால் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க FM ஃப்ரீன் போவன் வாழ்த்துக்களோடு இனி நேரம் நிகழ்ச்சியில் தீபா. இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இமோஷனலா ஒரு ஹாட் டச்சிங் தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்நேரம் உங்களுக்கு வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க, நம்மளோட பேஸ்புக் பேஜ்ல நீங்க செக் பண்ணிருப்பீங்க. சோ இருந்தாலும் செக் பண்ணாதவங்களுக்கு நான் மறுபடியும் வந்து சொல்லிடுறேன். சோ எல்லாருக்குமே ஒரு ஒரு சொந்த ஊர் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சோ ஒரு காமெடிக்கு வேணா சொல்லலாம், ஏங்க எனக்கு சொந்த ஊர்லாம் கிடையாதுங்க, எனக்கு சொந்த வீடு மட்டும் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை நம்ம ஓர வச்சிடலாம். சோ அந்த ஊருக்குன்னு ஒரு வாசனை, ஒரு வாழ்க்கை முறை, ஒரு கலாச்சாரம், ஒரு பாசம், ஒரு நினைவுகள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. என்னதான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம வெளியூரில் இருக்கும்போது பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே சரி, நாம் நம்ம ஊருக்கு வரும்போது தான் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த அடையாளத்தை நம்ம பெற முடியும். நம்ம சொந்த ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சொந்த ஊர் வந்து நமக்கு ஒரு வீடு மட்டும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கும் நாம நாமளா இருக்கிறதுக்கும் எந்த தயக்கமும் இல்லாம நம்ம பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு இடம் கொடுக்குது அப்படின்னா அது சொந்த ஊரா மட்டும்தான் இருக்க முடியும். சோ அப்படிப்பட்ட சொந்த ஊர் தந்த சுதந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இனி நேரம் நிகழ்ச்சியில பேச போறோம். சொந்த ஊர் தந்த சுதந்திரம். சோ ஹார்ட் டச்சிங்கான டாபிக் தான் இல்லையா. சோ பேசலாம், கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271 ஏழு ஏழு.

0: ஸோ நம்ம தலைப்பு கொடுத்தது அந்த ஹாட் டச்சிங்கான தலைப்பில் வந்து பேசுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. யாருங்க அந்த தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: வாழைப்பட்டாம் மலையை தான் இப்போ எல்லார்ட்டையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் மேம், நான் சொல்லுவேன். நான் பாண்டிச்சேரி தான், ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. அது என்னன்னா, அது ஒரு நான் பிறந்த ஊர் இருந்தாலும் நிறைய விஷயத்த எங்க ஊர்ல நான் கத்துக்கிட்டேன். அங்க வந்து கிராம சூழல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேம். மாந்தோப்பு, புளியந்தோப்பு இருக்கும், பனை மரங்கள் இருக்கும், தென்னை மரங்கள். எங்க வீட்டை சுற்றியே அவ்வளவு மரக்கண் வச்சிருக்கோம் மேம். நாங்க தென்னை மரம், அப்புறம் வந்து இந்த கற்பூரவள்ளி, நிறைய வாழை மரங்கள் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து மூலிகை செடிங்க, சித்தர்த்தல் செடி எல்லாம் யாரும் பார்த்தே இருக்க மாட்டாங்க, நாங்க பாத்துருக்கோம். அதே மாதிரி கற்பூரவள்ளி, துளசி, அது மாதிரி நிறைய வச்சிருப்போம். எங்க வீட்டு பக்கம் பார்த்தா ஆக்சிஜன் செடி கூட வச்சிருக்கோம் மேம் நாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சூழல் பார்த்தா சூப்பரா இருக்கும். என்ன, நான் என்னுடைய சோகம், சந்தோஷம் எல்லாத்தையும் நான் வாழப்படாமலேதான் பகிர்ந்துக்குவேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜனங்க இருக்கிறதும் தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தா சத்தம் இருக்கணும், ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க யாரு யாருன்னே சொல்லிக்க முடியாது. அவங்க அக்கா தங்க அப்படி உறவு முறையில தான் ஊருக்காரங்க எல்லாமே. தூரத்துல இருந்தாலும் அவங்க சிட்டி மர, பெரியமா மர, இப்படிதான் நாங்க பேசிக்கோம். அந்த மாதிரி ஒரு உறவு முறையில நாங்கெல்லாம் இருக்கோம். எங்க ஊர் கோவில்கள்லாம் நல்லா ஃபேமஸா இருக்கும். நிறைய ஊர்ல இருந்தாலும் வந்து பொங்கல் வச்சுக்குவாங்க மேம். அது மாதிரி அதுல உச்சேரி தான் எங்களுக்கு ஷாப்பிங் வச்சுங்கன்னா உச்சேரினாலுமே எல்லாருக்கும் ஃபேமஸா இருக்கும். ஆனாலும் நான் வாழைப்படம் மாதிரி தான் சொல்லுவேன். என்னன்னா எங்க ஊர் சொல்லி ஆகணும், பதிவு பண்ணி ஆகணுன்றதுல நானு ஒரு இதா இருந்தேன். ஒரு அமைதி இருக்குமா, முந்திரி தோப்பு, மாந்தோப்பு, அங்க நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க. சொல்லிக்கிற மாதிரி வாழை மரங்கள், நிறைய வயல்வெளிகள், பெரிய வாய்க்கால் சொல்லுவாங்க. உச்சேரி வந்து வாய்க்கால் தண்ணி எங்கூர் பக்கமா தான் எல்லா ஊருக்கும் போகும் மேம். வயல்வெளிங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். கிராமத்து வாசம் இன்னும் வீசிக்கிட்டுதான் மேம் இருக்கு எங்கூர்ல. செமையா இருக்கு. ஆமா மேம், நல்லா இருக்கும். எல்லாரும் நீங்க உச்சேரி பக்கம் வரீங்க, அப்படியே லைட்டா விசிட் பண்ணுங்க மேம்.
0: வாழைப்பட்டாம் வந்துடலாம்.
1: கண்டிப்பா மேம், நல்லா இருக்கும் மேம். எங்களுக்கு ரொம்ப, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய உண்மையவே நான் அழுகிற நேரத்துல சிரிக்கிற நேரத்துல எங்க வீட்டு படிக்கட்டுல உட்காந்து அந்த தென்னமர காத்துதான் அடிக்கும். பகத செடி அதுலயே என்னுடைய சோகம், என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் நான் போயிடுவேன் மேம். என்ன சந்தோஷமா ரொம்ப, நான் இப்போ அம்மா அப்பா இல்ல, ஆனாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு எங்க அம்மா அப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் மேம் நானு. அது எனக்கு ரொம்ப நிஜமாவே சொல்றேன். எங்க அண்ணன் எல்லாம் எனக்கு அப்பாவைதான் பாத்துக்கிறாங்க. அங்க போகும்போது நானு அழுந்தா போவேன், ஆனா வந்து காமிச்சிக்க மாட்டேன். அண்ணன் என்ன நினைச்சுக்கோங்களோன்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் உட்காந்துட்டு ஏந்து வரும்போது எங்க போச்சுன்னே தெரியாது என்னோட கஷ்டம். அப்படி ஒரு ஒரு சமாதானமா இருக்கும் எனக்கு. எங்க ஊர் ஜனங்களும் அவ்வளவு ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சுவாங்க மேம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. சில பேர் சில மாதிரி இருந்தாலும் முக்காவாசி பேரு அவங்க நல்ல குணத்தோடதான் இருப்பாங்க. எங்க ஊர்லாம்
0: கேக்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கு உங்க ஊரை பாக்கணும்னு.
1: நிஜமாவே இந்த தலைப்பு நீங்க பேச உடனே நீங்க என்ன பேசி முடிக்கிறீங்கன்னா எங்க ஊரை பத்தி என்ன பத்தி பகிர்ந்து கொண்டே ஆகணும் கூட
0: சந்தோஷம். ஓகே, சொந்த ஊர்னு சொன்னோம்னா பக்கம் பக்கமா பேசுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்க, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம் நிகழ்ச்சி பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம், எப்படிங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
4: திருவண்ணாமலை.
0: ஓகே, இப்ப நம்ம திருவண்ணாமலையோட ஸ்டோரி தெரிஞ்சுக்க போறோமா இல்ல?
4: ஆனா இங்க உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சுதந்திரம் வெளியூர் எந்த ஊருக்கு நீங்க போனாலும் எனக்கு அது கிடைக்க கிடைக்காது.

0: நேரத்துக்கு எங்க மாமியார் ஊருக்கும் போவேன். அங்கேயும் போனா அங்கேயும் பீச்சு எல்லாம் இருக்கிற துடி பக்கம். அப்போ அங்கே போனா கூட அந்த ஏதோ மாதிரி ஒரு ஈர்க்கமா தான் இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்காது. எனக்கா எப்ப நம்ம வீட்டு போவோம், நம்ம இடத்த எப்ப போவோம், அங்க நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா கூட அந்த ஆப்ஷன் வந்து என் வீடுதான் எனக்கு. எங்க ஊர் தான், எங்க ஊர்ல வந்து நான் தனியாவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா எல்லாம் நடந்து போறது தான், எல்லாம் கடைகள் ஷாப்பிங் எல்லாமே நடந்து போறது தான். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவன் நடந்து போனக்கா, அப்படியே சுத்திடும். ஏன்னா பிறந்ததுல இருந்து நம்ம பாத்துருக்க ஊர் பாத்தீங்களா, அந்த தாத்தா பாட்டி காலத்துல இந்த ஊர் தான் அவங்க பூர்வீகம், இதுதான் எங்களுக்கு. இதை விட்டு வேற இவங்க சொல்லுவாங்க, நான் சென்னையில போய் செட்டில் ஆன வாப்பா, மவ வந்து சென்னையில்தான் சொந்த நான் சொல்ல, நீங்க போனா போயிருக்கேன், இந்த ஊர்ட்டு நான் வரமாட்டேன். எனக்கு இந்த ஊர் புடிச்சு போச்சு, ஃபர்ஸ்ட் இந்த ஊர் விட்டு நான் எங்க எப்படி வெளியூர் போயிருவேன்,
1: நானு
0: வர வாய்ப்பு இல்ல. அங்க போனா நம்ம அடைஞ்சுதான் கிடக்கணும், ஏன்னா மத்தம் சார்ந்து இருக்கணும். நீங்க நான் யாரும் சார்ந்தனும் இருக்கணும் அவசியமா கிடையாது. பாருங்க, ஒரு புயலோ மழை, புயல்ல நம்ம ஊருக்கு வந்தது கிடைச்சிடும் மழை சீதரிக்கும். இனிமேல வரப்போ மழைகளும் வந்தக்கா, மழை பனி காட்டி தீபம் இப்படி திருவிழாக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் ரசிப்போம். அது வந்து அந்த கொஞ்சம் தீபாவளி எல்லாம் பார்க்கும்போது அந்த சொந்தங்களும் இருக்கிறதா செய்யறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க அன்பா குழந்தை கொடுத்த சீட்டோ பழகலாம் சாப்பிடுறதுக்கு. இது போல போன சென்னை படம் கிடைக்குமா நம்மளுக்கு?
1: கிடைக்காது,
0: கிடைக்காது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம தக்க வச்சிருக்கோம், கடைசி இருக்கும். நம்மளும் அப்படிதான் இருக்கணும், அவங்களும் நம்ம கூட அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தச்சு கூட இருக்கணும். எங்க ஊர் எங்க ஊர் தான், என்னதான் நீங்க பண்ணாலும் எங்க ஊர் விட்டு வந்து அந்த தலைக்கு அது வேற மத்ததுல அப்புறம்தான் எனக்கு
1: அப்புறம்தான். சூப்பர் சூப்பர், அடிச்சிட்டீங்க. தேங்க்யூ
0: தேங்க்யூம்மா.
1: ஓகே பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், இனி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, சொந்த ஊர் தந்த சுதந்திரம் பேசிட்டு இருக்கோம். நேரம் பாத்தீங்கன்னா 8:11 இருக்கக்கூடிய அழைப்பாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். இக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர் சார், காட்பாடியா வேற ஊரா?
2: காட்பாடியேதான் இருக்கு.
1: காட்பாடியேதான். ஓகே ஓகே, ரெடி? ஐ எம் ரெடி.
2: சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிடித்த உணவு அப்படிங்கறத சாப்பிடலாம் மேம்.
1: இங்க
2: பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் நம்மளுடைய ரிலேட்டிவ் மாதிரி பழகுவாங்க. நம்ம ஒரே ஏரியா, சொந்த ஊரு அப்படிங்கறதுனால நமக்கு அந்த ஒட்டுதல் அப்படிங்கறது இருக்கும். நிறைய பேர் நம்ம கிட்ட ரொம்ப பிரியமாகவும் நடந்துக்குவாங்க மேம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நமக்கு சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போகணும்னா தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நம்ம ஊரு தானே, இதுல என்ன பயம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து அந்த எவ்வளவு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒத்து இருந்தாலும் ஒத்து இல்லைன்னாலும் நமக்கு பிடிச்சு போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம ஊரு
1: தானே,
2: கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறதுனால அவங்க கூட பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த ஊர் திருவிழா அப்படின்னு நடக்கும். அந்த ஊர் திருவிழாலாம் நம்ம தான் கெட்டு அப்படின்ட்டு நம்ம சொந்த என்ன சொல்றது, காசை போட்டு அந்த திருவிழாக்கு செலவு பண்ணி நம்ம பார்த்தவங்களை போய் இன்வைட் பண்ணி பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சொந்த ஊர் அப்படிங்கும் பொழுது ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது ஏன் ஊருப்பா அப்படின்ட்டு பெருமையா இருக்கும். நம்ம ஊர் வளரும் பொழுது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அது அல்லாதியானது. நம்ம ஊர் எப்படி இருந்ததுப்பா, ஒரு 10 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் ஆயிருக்குப்பா, வேற லெவல் அப்படின்ட்டு. அதே மாதிரி யாருக்காவது வேலை வாய்ப்பு வேற விஷயங்கள்லாம் வேணும்னா இங்க இது இருக்கு அங்க இது இருக்குன்னு ரெஃபர் பண்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அவங்க கிட்ட நம்ம ஊர்ல வாங்க, சூப்பரான ஊர் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத இருக்குமே. சொந்த ஊருன்னா அது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட், நல்ல சுதந்திரமும் இருக்குமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம வெளியூர்ல வேலை செய்யும் போது கூட, இவங்க வந்து உங்க ஊர்க்கார பையன் தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு பெருமிதம். அது வந்து யாராலுமே கொடுக்க முடியாது.
2: இப்ப கூட பாருங்களேன், நான் பெங்களூருக்கு போகும்போது கூட வேலூர் கட்பாடி சந்திரசேகர் அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர்த்து பெங்களூர் சந்திரசேகர் சொல்லவே கிடையாது. ஆமா, எந்த ஊரா இருந்தாலும் நான் இப்ப கூட பெங்களூருக்கு போய் ஒர்க் பண்ணும் போது நினைச்சிருப்பேன், நம்ம ஊர்ல இது மாதிரி ஐடி கம்பெனி இருந்தா நல்லா
1: இருக்கும்,
2: இது மாதிரி கால்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே பண்ணுவேன். பட் அது கூடிய விரைவில் வரும் அந்த அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால என் ஊரை எப்பவுமே விட்டு கொடுத்தது
1: கிடையாது.
2: எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்

0: பேரு மத்தவங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்கும். எதே பெங்களூர்ல இருக்கவங்க கூட நீங்க எந்த ஊருங்கன்னு கேட்கும் போது வேலூர்னா அது ஒரு தனி பாசம் இல்லையா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
0: தேங்க்யூ மேம், பை பை.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். சொந்த ஊர் தந்த சுதந்திரம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Departmental Summit on Women and Child Development. Delhi Police denies permission for proposed protests at Jantar Mantar. Today, tightened security across national capital, Delhi Metro shuts entry and exit at 45 stations. All 10 candidates from Uttar Pradesh, including 8 from the BJP and 2 from Samajwadi Party, elected unopposed to Rajya Sabha. US lifts sanctions on sale of Russian diesel in global markets until April next year amid unprecedented price surge. In sports, Putul Sonowale shows country's first ever medal at the World Bowls Champion of Champions after reaching the semi-finals in Australia. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 8:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இனி நேரம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில வந்து பயங்கரமான ஒரு ஹாட் டச்சிங் டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது சொந்த ஊர் தந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அழைப்பாளர், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: சில நிகழ்ச்சி பேச கத்திரக்கூடிய அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: மா கலையரசு, நல்லாப்பாளையம்.
1: ஓகே, சொல்லுங்க சார், சொந்த ஊர் தந்த சுதந்திரம்.
4: நம்ம ஊரு நல்ல ஊரு,
1: நல்ல ஊரு.
4: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா?
1: இது நல்லா பாலையத்தை போல வருமான்னு
4: பாடணும் நீங்க. எங்க அப்பா பிறந்தவர் வந்து வேட்டவளத்துக்கு அருகாமையில
1: தடாகம்
4: அப்படிங்கிற ஒரு மலையும் காடுகளும் நல்ல நீர்வளம் மிக்க ஒரு ஊர். அந்த ஊரை விட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்.
1: ஏன் வந்திருக்கீங்க?
4: கால சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணங்களால வந்திருக்கோம். எங்க பெருப்பா, எங்க அப்பா வந்து 2 வயசுல ஒரு 3 வயசுக்கு இப்ப காலம் ஆயிட்டாரு. எங்க பெருப்பா அடிக்கடி சொல்லுவாரு, பிறந்த ஊர்லயே வாழ்த்து, பிறந்த ஊர்லயே மறைய அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கிராமத்தை அந்த பிறந்த ஊரை விட்டு இந்த கிராமத்துக்கு வந்து காலத்தை தள்ளித்து போறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது அவரு பேசிட்டு இருப்பாரு அந்த காலகட்டங்கள்ல. இது நான் எங்க அப்பா பிறந்த ஊரு ஒண்ணு, நான் பிறந்த ஊர் ஒண்ணுங்கிற மாதிரி இப்ப எங்க கிராமம் இங்குங்க அப்படி அமைச்சு போச்சு. நீளமான தெருக்கள், தூய்மையான கிராமம் ஒரு குன்று இருக்கு, அங்க வந்து சுத்தி மரங்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா திருப்பி இறங்கி வரவே மனசு வராது. குழு குழு குழுன்னு ஒரு உதகில ஒரு ஒரு இதுல இதுல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வர
1: மாதிரி.
4: ஆமா, ஊட்டி போல, ஊட்டி போல ஒரு அமைப்பான இடம் அது. இங்க எங்க உறவுகள் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைங்கிறதுனால நான் காலையில விழுப்புரம் வாரத்துல 3 நாள் வேலைக்கு வந்துட்டேன். எப்ப நான் ஊருக்கு போவேன், எப்ப போவோம் அப்படிங்கிறது எண்ணங்கள் அங்கதான் இருக்கும். இப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா கூட நான் பிறந்த ஊரை விட்டு 160 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். நம்ம பிறந்த ஊர் ஞாபகம் தான் எனக்கு அடி வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட தீபாவளிக்கு நான் கண்டிப்பா குடும்பத்தோட வரதா இருக்கிறேன்ப்பா, அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற போது இந்த பிறந்த ஊருங்கிற போது அந்த தாய்மணிங்கிற போது எவ்வளவு பெருமை இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு இதுவரையும் ஊரையும் பேரையும் மட்டுமே சொல்லிடுது எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த கிராமம் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை கூட இந்த தலைப்பு மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிராமம் சொல்ற இடங்களை

0: நல்லோர்கள் வாழ்ந்த ஊர்னு சொல்லி எங்க ஊரை சொல்லுவாங்க. இந்த ஊர் மாதிரி ஒரு ஊரு தமிழ்நாட்டுல இல்ல, அந்த பேர் இல்ல, அந்த எழுத்துல ஒண்ணு மாறி இருக்க மொழிய அந்த பேர் இல்ல. அதே போல அந்த காலத்துல நல்லோர்கள் வாழ்ந்த ஊர் சொல்லி ஒரு பெருமைக்குரிய கிராமமா எங்க ஊர் அமைஞ்சிருக்கு.
1: அடித்தடில்,
0: சண்டைசாரி, கொலை குற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாம மிக ஒரு அமைப்பான, அமைதியான, மிக சாதாரணமான ஒரு கிராமமா இருக்கிறதுனால இந்த கிராமத்திலேயே என்னுடைய வாழ்க்கைய முடிச்சிடலாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப சென்னைக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நோக்கி என்ன கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன், வேலை கொடுக்குறேன், வயசு அதிகமானாலும் நீங்க வந்துருக்கீங்கிற போது இந்த பிறந்த ஊரை விட்டு இந்த வானொலியை விட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற ஒரு சிறு தயக்கம் எங்கிட்ட இருக்கு. ஏன்னா சென்னைக்கு போயிட்டு வானொலி கேட்க முடியாது, அந்த வேலை, அந்த சிந்தனை அப்படித்தான் போயிடுங்கிற போது. இன்னமும் நமக்கு தெரியாத இன்னமும் சில கிராமங்களையும் நகரங்களையும் இன்னமும் மற்ற கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம்.
1: ஓகே சார், சூப்பர். கேட்கும் போதே ரொம்ப ஒரே ஹாட் ஃபீலிங்கா இருக்கு. நன்றி. சோ நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த ஊர் தந்த சுதந்திரம். சோ நம்மளுடைய சொந்த ஊரானது நமக்கு எந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு, சோ உங்க ஊர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சேர்ந்தாலும் அந்த பிரேக்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம நேருக்கு வந்து லைவ்லயே வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். நம்ம லைவ்ல இருக்கோம் சார், சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
2: ஒரே ஊர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: ஓகே கங்காதரன் சார், சொல்லுங்க.
2: அது பழைய பாடல் ஒன்று இருக்கு, பசுமை நிறைந்த நினைவுகள் அப்படின்னு.
1: அது வந்து ஃபேர்வெல் சாங்.
2: அது மாதிரி பசுமையான நினைவுகளை தட்டி தூக்கிட்டீங்க.
1: தூக்கிட்டீங்களா? ஆமா. ஓகே,
2: எல்லார் மனசுல, எல்லார் மனசுக்கு அப்படியே தூக்கி எல்லாம்
1: கனமா வச்சிருக்கோம் இப்ப நம்ம.
2: அந்த வாசம் எந்த அளவுக்கும் வீசும், அந்த சாக்லேட் வாசம். அது பசங்க வருஷம் வருஷம் எங்க வீட்டு நாவலும் சுவைக்கும் சாக்லேட். ஆயுத பூஜை வருது இல்லையா, எங்க மயத்து வராங்க வேலை செய்யறாரு, ஆயுத பூஜை சாக்லேட் எல்லாம் எங்க வீட்டுக்கு வரும். அது எங்க பெரியப்பா சுகர் பேக்கெட்ல, எங்க மாமா வந்து அந்த சாக்லேட் பேக்கெட்ல. அதாவது போய் அந்த நாளை எல்லாம் போய் பாக்க எனக்கு சாப்பிட்டு போவேன். அப்ப பாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சகர் எல்லாம் எவ்வளவு ஆகும், அள்ளி சாப்பிடலாம், சாக்லேட்டும் சாப்பிடலாம். அங்க பேக்கெட் போனா வெளியில எதுவுமே எடுத்து வர
1: முடியாது,
2: எவ்வளவுதான் சாப்பிட முடியும், தெகிக்கிடும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயம். அது மாதிரி நெல்லிப்பம் பாத்தீங்கன்னா பாதி கிராமம் பாதி நகரம்.
1: சொல்லிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய பூர்வீகமான நெல்லிக்குப்பத்தை பத்தி தான். ஒரே ஒரு பத்தி
2: இல்ல, ஒரே ஒரு பத்தி இல்ல, ஒரே ஒரு வேற கேரக்டர்.
1: ஒரிஜினல் கேரக்டர்ல பேசுவோம்.
2: பொங்கல் அப்போ திருவிழா நடக்கும் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அக்கா இல்ல அம்மா, அம்மா எல்லாரும் சாப்பாடு கட்டிக்கிட்டு அங்க போய் தான் சாப்பிடுவோம். மதியான சாப்பாடு சாயங்காலம் வரைக்கும் அங்கேதான் இருக்கும். அதுல எங்களுக்கு எல்லாம் நாங்க அப்பெல்லாம் வந்து 90களெல்லாம் வெறும் சைக்கிள்
1: தான்,
2: பெருசா
1: அதிகமா.
2: ஆமா, அப்ப வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, ரொம்ப ரேரு. என்னோட அப்பா நகராட்சியில வேலை செஞ்சாரு, அதால வந்து அவர் சொந்தமா சைக்கிள் வாங்கிட்டாரு. அவர் வேலைக்கு போற நேரம் நான் அவர் நைட் வாட்ச்மேன் பாக்கும்போது பகல நான் தான் வச்சிருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா வான் பாகம் முழுகிராமிச்சு அந்த கடலூர் மஞ்சள் மஞ்சள் இல்லையா அத்திருவா நடக்கும், மூணுக்கும் போய் அட்டன் பண்ணிடுவோம். என்ன ஒரு அக்கா இங்க முள்ளிகரம்ல போனாங்கன்னா அவங்களும் அங்க போய் சாப்பிடுவோம். அதுக்கும் சேர்த்துடும் இல்லையா, கடலூர் போகுதுல அங்கேயும் போய் சாப்பிடுவோம். அங்க யாரா போயிருப்பாங்க, எங்க வாடான்னுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு காலங்கள் அதெல்லாம், மறக்கவே
1: முடியாது. தூரத்தை பார்த்தாலே ஆஹா, வண்டியிலே போயிடலாம்ப்பா.
2: சைக்கிள் சைக்கிள் இருக்குது, மக்குது, என்ன அது ஒண்ணும் பண்றது இல்ல. என்னமோ பாருங்க, அந்த நெல்லிப்பம் போனா எனக்கு மாத்திரம் வாங்க, நெல்லிப்பம் போவோம். அதே ஹாஸ்பிட்டல் வண்டுலயும் இருக்கு. ஏன்னா இதுதான் பக்கம், இது 10 கிலோமீட்டர், அது 25 கிலோமீட்டர். நான் மாசம் வரல அங்க போய் தான் மாத்திரம் வாங்கிட்டு வரேன். ஏன்பா அங்க பண்டிகை வாங்கிக்கலாமே கேப்பாங்க இல்லைங்க. இப்ப மாசுக்கு அந்த ஊரை நான் தொட்டு பாத்துருக்கோம்.
1: எனக்கு 25 தாங்க பிடிச்சிருக்கு, 10 எனக்கு பிடிக்கலங்க.
2: இது ஒரு நகரம், அது வந்து ரெண்டுமே கலந்து பழைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து அங்க ஒரு காமெடி நடக்கும்.

0: வாங்க ஒரே ஒரு அப்படின்னு. அழகான கிராமம் இது, வயல்வெளிகளும் பசு மரங்கள் எல்லாம் கோயிலுக்கு சத்தங்கள் கேட்கும். இருந்தாலும் அந்த ஆலையோட தங்கோலி கேட்டாதான் அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன காலையில 7:10 சங்க அடிப்பாங்க, 12 மணிக்கு சங்க அடிப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு கேட்டே நாங்க பழகிட்டோம் வயசுலயே. என்ன அந்த நினைவு அதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களா நிறைய இருப்பாங்க, போவதும் வணக்கம் சொல்லியே மலையே நல்லா அடிக்கடி வர மாட்டேன்ற அந்த மாதிரி நினைவுகள், அந்த பசுமையான நினைவுகள் இல்லையா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது எங்க வேலை செஞ்சாலும் அங்க எப்படி இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் போறதுல 2-4 பேராச்சும் பாத்துருவேன். அப்ப பயக்கிறதுக்கு டேய் அடா நம்மளாம் விட்டு போயிட்டேன் பரவாயில்ல, மாசம் மாசம் வந்து பாக்குறேன்ல பாப்பா, என் தம்பி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்க வீட்டுக்கு போறதை விட மெயின் ரோட பாக்குற போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி எல்லாரும் நினைவுகளுக்கும் தட்டி தூக்கி உங்களுக்கு நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ. சோ பாத்தீங்கன்னா வந்து அந்த நேம் போர்ட பாக்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்திருக்காரு. சோ நம்ம பேசலாம் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து நம்ம லைவ்ல இருக்கோம். ஓகே, லாஸ்பெட்ல இருந்து சுகந்தி மேடம் சொல்லுங்க, உங்களுடைய சொந்த ஊர் தந்த சுதந்திரம்.
2: எல்லா வசதியும் இருக்கு மேம்.
1: எங்க?
2: லாஸ்பெட்ல.
1: லாஸ்பெட்ல. ஓகே.
2: எந்த ஒரு விஷயத்துக்கும் தேடி போக தேவையில்ல. முக்கியமா படிப்பு, ஹாஸ்பிட்டல், காலேஜ், எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில போக தேவையில்ல.
1: லாஸ்பெட் வந்து ஹைஃபை ஏரியா அது.
2: கரிக்கலாம் பாக்கணும் கலைஞ்சேரி இருக்கீங்களா, அங்கதான் இருக்கு. நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் அந்த ஊருக்கு போயிடுவோம். லீவ் விட்டாலே எங்களை கூட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து இது ஏம்பலம் அழகர் கோயிலுக்கு கூட்டு போவாங்க. நடந்துதான் கூட்டு போவாங்க. நாங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 20 பசங்க.
1: கரிக்கலாம் பக்கம் டு ஏம்பலம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்.
2: அங்கிருந்து நடந்துதான் போனோம், பஸ் கிடையாது. அப்பெல்லாம் என்ன சொல்லி கூட்டு போவாங்க, ஒரு 50 காசு ஐஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. 20 பசங்க ஐஸ வாங்கிட்டு நாங்க படி சாப்பிட்டுமே போவோம். அது கரையறதுக்குள்ள கோயில் வந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதுவும், அதோ பில்டிங் தெரியுதுல்ல அதான் கோவில் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நடந்து கூட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த பழகினது பழைய நினைவுகள் எல்லாம் இப்ப கிடைக்குமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா நாங்க 20 பேரு, மாமா பசங்க, அத்தை பசங்க எல்லாரும் சேர்ந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
1: அது ஒரு சைல்டிஷ். இப்ப எல்லாரும் ஒரு ஈகோயிஸ்ட் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்
2: கண்டிப்பா இந்த 20 பேரை இப்ப பேசுறோமா டச் அப்ல இருக்கோமா கிட்ட அதுவே
1: கேள்விக்குறிதா அது.
2: கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல ரொம்ப வறுமை, ஆனாலும் எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. நாங்க இப்ப ரோட்ல நடந்து போறோம், 20 பசங்க நடந்து போறாங்க அப்படின்னா போறவங்களே ஏத்திட்டு போவாங்க. எங்க போறீங்க, அங்கதான் போறீங்களா, அங்க போய் அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க் சொல்லி எங்களை நிக்க வச்சுட்டு போவாங்க. அது வந்து
1: பயமா இருக்குப்பா, லிப்ட் கேக்குறது கூட பயமா தான் இருக்கு.
2: கண்டிப்பா மேம். அது அந்த ஊருக்கு போயிட்டா மோட்டர் இருக்கு, பம்ப் செட் இருக்கு, செம்ம ஆட்டம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா இருந்தமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடியும் வாங்குவோம். போயிட்டே கம்மலை தொலைச்சிருவேன், பம்ப் செட்ல போய் குளிக்கிறேன்னா கம்மலை தொலைச்சிருவேன். இல்லையா சளி பிடிச்சிட்டு காது ஒளி வந்துடும். காது ஒளி வந்துச்சுன்னா எங்க இப்ப கரிக்கலாம் பக்கம்தான் கூட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். டெய்லி அடி வாங்குவோம், ஒரு சுத்துவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. அந்த ஊரை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து திட்டினா கோச்சிக்கிறாங்களே, அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் கோச்சின்னு இருந்திருக்கணும் சொல்லுங்க.
2: கண்டிப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் அடி வாங்குவோம். அது வந்து அப்படியே திக் போட்டு வை விளையாட போகிறோம். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த விளையாட்டு இல்ல, வெளியில என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. படிக்கிறதுக்கே நேரம் பத்தில, காலையில 7 மணிக்கு போனாங்கன்னா நைட் 7 மணிக்கு தான் வராங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்கிற கேப்ல போனு டேபு கம்ப்யூட்டர் இப்படிதான் போயிடுது பசங்களுக்கு. பட் ஆனா வெளியில மத்ததெல்லாம் பாக்கணும்.

0: நிறைய இருக்கு.
1: நிறைய
0: இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல. அதுல ஏதோ நாங்களும் லக் போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: 90s கிட்ஸ் எல்லாம் லக் தான்ப்பா. தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம் வந்து ரொம்ப நேரமா வந்து பாடலே கேட்காத மாதிரி இருக்க உங்களுக்காக சாமி 2 படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசலாம். சொந்த ஊர் தந்த சுதந்திரம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட

0: 50 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி ஆதி ரெடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 8:51, 4 மணி துளிகள் ஆயாச்சு. நிகழ்ச்சியில் பேச காத்துக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஜெயா மேடம், சொல்லுங்க
2: மேம். பாத்தீங்கன்னா சின்னதுல நானும் எங்க மாமா போனோம் மேம், லீவ்ல பாட்டி ஊருக்கு போயிட்டோம் மேம். அது ஒரு கிராமம் தான், சொல்லலாம்
1: மேம்.
2: நரம்பை நரம்பை மேம்,
1: நரம்பை அது எங்க எங்க
2: அது கிருமாம்பாக்கம் தாண்டி உள்ள போன மேம்.
1: ஓகே ஓகே.
2: சின்ன வயசுல அங்க லீவுக்கு போயிடும் மேம். அங்க பாத்தீங்கன்னா உள்ளே பொம்பளை பிள்ளைங்க வெளியே வரக்கூடாது, உள்ளே இறங்க சொல்லிட்டு உள்ளே இருக்கணும் மேம். வெளியே வரக்கூடாது, எங்கேயும் போடக்கூடாது, விளையாடக்கூடாது. எங்களுக்கு பிடிக்கே பிடிக்காது. ஐயோ எப்படா எங்க ஊருக்கு போவோம் பாண்டிச்சேரிக்கு. அவங்க கேட்பாங்க, என்னதான் எங்க ஊர்ல இல்லாத பிரச்சனை உங்க ஊர்ல இருக்குது? எங்க ஊர்ல எல்லாமே இருக்கு, பீச் இருக்கு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே எங்களுக்கு கிட்ட இருக்கு. எங்க ஊர்ல தான் நாங்க போய் ராசனம் சுத்துவோம், ஜாலியா பீச்ல போய் யானை பீச் விளையாடுவோம். எங்களை பத்தி எங்களை ஊர்ல கொண்டு விட்டுருங்க.
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க. நம்ம லைவ்ல இருக்கோம், யார் இங்க இருந்து?
3: எப்படி இருக்கீங்க? பஸ் இருளை அகற்றும் வெளிச்சத்தை கொடுக்கும் என் தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வெண்ணிலா மேடம் சொல்லுங்க.
3: கரெக்டா கண்டு வச்சுட்டாங்க பாருங்க. சரி மேடம், எனக்கு வந்து இந்த 19ல இருக்கிறதா மேடம் பிடிச்சிருக்கு. அது ஒரு பசுமையான காலங்கள், அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் பசுக்கு
1: கிடைக்கலதான்.
3: நம்ம அங்க எங்க ஊர்ல வந்து பாடேஸ்வரன் கோயில் எப்படியாப்பட்ட இடம், சூப்பரான கோயில் இருக்கு, பீச் இருக்குது, அதான் இங்க இங்கே இருக்கு. அதனால சொர்க்கமே இளையராஜாவே பாடியிருக்காரு, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான மாதிரி. எங்க ஊரு தான் எனக்கு பெஸ்ட் மேடம்.
1: வெண்ணிலா மேடம், நம்ம நிகழ்ச்சியில வந்து சொந்த ஊர் தந்த சுதந்திரம் அப்படின்ற பெயர்ல பேசிட்டு இருந்தோம். சோ நிகழ்ச்சியில தன்னுடைய கருத்துக்கு ஒரு வெயிட்டான ஹாட் கணத்தை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நம்மளோட நேயர்கள். அவங்களுடைய சொந்த ஊர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீகம் அப்படின்றதையே விட்டு வெளியூர்கள்ல வந்து மண் வாங்கி வீடு கட்டி பூர்வீகம் அப்படின்றதே அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஹார்ட் ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சொந்த ஊர் அப்படின்றது நம்ம பிறந்த மண் மட்டும் இல்லைங்க, அது நம்மளுடைய நினைவுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், நம்மளுடைய நட்புகள் வளர்ந்த இடம், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த இடம். கண்டிப்பாக வந்து யாருமே தன்னுடைய சொந்த ஊரை வந்து மறக்க முடியாது. ஸோ அந்த நேம்போர்டை எங்க இருந்தாலும் அந்த நேம்போர்டை பார்க்கும்போது கூட நமக்கு அந்த நினைவுகள் வந்து எப்பயுமே ஞாபகம் வரும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து ஹார்ட் ஃபீலிங் டச்சிங் ஆன மெசேஜ் எல்லாம் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்தேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. எஃப்எம் ரெயின் போல அடுத்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோவான நேர் விருப்பம் பகுதியிற்கு வாட்ஸ்அப் வழி உங்கள் சாய்ஸ். ஸோ உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்ணுக்கு.

0: அது
1: முகத்தில் அருவா சைபாம், சொரியா சிலங்கம் சைபாம், இடையில் அடையா சைபாம், சேர்த்து புண்ணா சைபாம்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம், அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகைய புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான். அன்புன்னா சாதாரணமா நினைச்சு விடாதீங்க, அதுல எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதுதான், இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அதனால இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்ப பாக்கலாம். எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேரு. அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேல, அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலையும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு, ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் பட்சம். அவனும் தன்ன மாதிரி மனுஷன் தாங்கிற நினைப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு. ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு. வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்யறவன் முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு. தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லயும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு, தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு. கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு. இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான் சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலா இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகற சக்தி அதிகமா இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்துருக்காங்க. அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம் எல்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா, மனைவி அன்பா இல்ல, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம். அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார், ரொம்ப கோபமா. என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன், எல்லாம் உங்களாலதான் சார்னார். விவரமா சொல்லுங்களேன் என்ன? உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டிய கையில எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக, ஆனா அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் அருவா சைபாம், சொரியா சிலங்கம் சைபாம்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
11: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

சாருக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையிலிருந்து சேவை உணர்வு போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றிரவு அடிஸ் அபாபாவில் எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலியை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா எத்தியோப்பியா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு சமீப காலங்களில் குறிப்பிடத்தக்க வேகத்தை பெற்றுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகன விபத்து குறித்த மோசடியான காப்பீட்டு கோரிக்கைகளை தடுத்து காப்பீட்டு பணம் வழங்கும் நடைமுறைகளை துரிதப்படுத்தும் வகையில் சாரதி, வாகன் உட்பட இது தொடர்பான 4 டிஜிட்டல் வசதிகளை ஒருங்கிணைக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ISL கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:00.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, புதுச்சேரியோட காற்றுல கலந்து உங்களோட ஒவ்வொரு செல்லிலும் இசையை பாய்ச்சும் ஒரே அலைவரிசை, எந்த நேரமும் புதுவையின் மூச்சுக்காற்றாய் இயங்கும் வண்ணங்களின் நகரம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:02 நொடிகள். மொபைல் நெட்வொர்க் கட் ஆகும் கவலை இனி வேண்டாம். உங்க விரல் நுனியில விருப்பங்களை நிறைவேற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிக் ஜங்ஷன், தொழில்நுட்பத்தையும் உங்கள் ரசனையையும் ஒன்றிணைக்கும் அல்டிமேட் ஷோ. இது இணையவழி நேயர் விருப்பம், வாட்ஸ்அப் ஒன்லி. மக்களே, உங்க விருப்ப பாடல்களுக்கு உயிர் கொடுக்க, உங்கள் சிந்தனைகளுக்கு இறக்கை கட்டம், இதோ உங்களுடன் பயணிக்க வந்துட்டேன். நான் உங்க செல்லப்பிள்ளை, உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி வாட்ஸ்அப் முழுக்க வாழ்த்து செய்திகள் அலை மோதிக்கிட்டு இருக்கு. உங்கள் அளவற்ற அன்பிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு ஒரே விதிதான், போன் கால்கள் கிடையாது, ஒன்லி வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மட்டும்தான். உங்க மொபைல்ல 7598510055 என்ற நம்பரை சேவ் செஞ்சு உடனே உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் உங்க பேரையும் மெசேஜ் பண்ணுங்க. உங்க பேரை ஆன் ஏர்ல சொல்லி அந்த பாடலை உங்க காதுகளுக்கு விருந்தாக்க நான் இங்க ரெடியா இருக்கேன். நிகழ்ச்சியில முதல் பாடல் எந்த படத்துல இருந்து கேட்டீங்கன்னா, தளபதி திரைப்படத்திலிருந்து. விருப்பமா கேட்டு அனுப்பியிருக்கிற நேர்கள் குப்பநத்திலிருந்து டி ராமும், காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர்ல இருந்து ஆர் ஹேமபிரியா மற்றும் துருவா ரவிக்குமார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவையின் நம்பர் ஒன் மியூசிக் ஸ்டேஷன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது உங்கள் இணையவழி நேர் விருப்பம். வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோவுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்குகளை பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக இருக்கு. அந்த வகையில் நம்ம வாட்ஸ்அப் சாட்ல இப்ப தனக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ஃபாஸ்டா வந்து கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா தங்கபாண்டி முதலியார்பேட்டையிலிருந்து. இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து இவர் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. நீங்களும் உங்க பாடலை கேட்க உடனே 7598510505க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதே ஃபம் ரெயின்போ புதுவை 102.8.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒவ்வொரு நொடியும் கொண்டாட்டம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நீங்கள் விரும்பும் பாடல்களின் ஒரே முகவரி. இணையவழி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி தினமும் நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர்கள் யாராருன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சி செங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து. இவங்களுக்கான பாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும்னா உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 2, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7598510505 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள்

0: அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: இசையால் இணையும் நெஞ்சங்கள், இது 102.8 FM ரெயின்போ புதுவை. நோ கால்ஸ் ஜஸ்ட் மெசேஜ் இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம நேயர்களின் பாராட்டு மழையில இந்த சின்ன நினைஞ்சுகிட்டே இருக்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கோவை வடவெளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் குணா திரைப்படத்திலிருந்து. நீங்களும் உங்களுக்கு விருப்பான பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று எண்ணிற்கு.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: புதுவையின் பொன்னான அலைவரிசை FM ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டல் உலகின் பிரம்மாண்ட இசை திருவிழாவான இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கான ஆதரவு புதுவை எல்லைகளை தாண்டி பரவிக்கிட்டு இருக்கும். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன். இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து.

இசைத்தென்றலாய் பாயும் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை. ஸ்மார்ட் போன் காலத்து ஸ்மார்ட்டான ஷோ இணையவழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில நேர்கள் கேட்க போற பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்க நேயர் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வி.

புதுவையின் பிரைட் ஸ்டேஷன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்கள் விரல் நுனியில் இசை இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நேரம் 9:44. நிகழ்ச்சியில இப்ப நேயர்கள் கேட்க போற பாடல் எந்த திரைப்படத்திலும் கேட்டீங்கன்னா கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்தும் பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் திருவண்ணாமலையிலிருந்து அர்ஜுனன்.

0: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV-ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: காதுகளுக்கு தேனமுது FM ரெயின்போ புதுவை 102.8. உங்க விருப்பமே எங்கள் இசை. இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தினமும் உங்ககிட்ட இருந்து வர பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இப்போ நம்முடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா, பாடல் கேட்ட வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிற நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியிலிருந்து லூடன் அத்வா இவர் விரும்பிக்கிட்டு இருக்கிற பாடல் கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:55. மக்களே, இன்னைக்கு நம்ம இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவுக்கு நீங்க அனுப்பின அளப்பரிய பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் வார்த்தைகளை இல்ல வாட்ஸ்அப் பாக்ஸ்ல பாராட்டு மழை பொழிந்த அதே வேளையில எண்ணற்ற நேயர்கள் பாடல்களும் கேட்டிருக்கீங்க. நேரமின்மையினால் சில அன்பான நேயர்களின் பாடல்களை ஒளிபரப்ப முடியாமல் போனது. ஆனாலும் உங்களுக்கான கெத்தான மரியாதை கொடுக்காம இந்த ஆர்ஜேச்சின்னு கண்டிப்பா போக மாட்டேன். உங்க பேர்கள் வந்து கண்டிப்பா நான் இப்ப படிக்க போறேன். கும்பகோணத்திலிருந்து

பிரீதா, பிரதீப், வாரியங்காவல் கதிரவன், புத்தூர் சிவசுப்பிரமணியன், நாகை பாபு, தூத்துக்குடி சீதாலட்சுமி, திருவள்ளூர் சுமதி, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, நெல்லிக்குப்பம் மகேந்திரன், பன்னைபுரம் ராதாகிருஷ்ணன், கரூர் ரகுபதி, பன்ருட்டி ஐயனார், மூலச்சத்திரம் சரஸ்வதி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், கடலூர் சந்திரமோகன், திட்டக்குடி கல்யாணி செல்வராசு, ஓடி சுரேஷ், அஸ்ஸாம் ஹிதேந்திரதாஸ், நன்னிலம் நாராயணன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், ஆண்டிமடம் ஆராதனா, காரை விஜயராகவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், தேனி ராதாபிரியா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், திருவள்ளூர் சுமதி, இன்னும் நிறைய பேர் பேர்ல வந்து நான் படிக்காம இருக்கலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நாளைக்கு இதே நேரத்திற்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க வாட்ஸ்அப் ஜன்னல் 7598510505 மீண்டும் திறக்கும். நாளை நிகழ்ச்சி தொடங்கிய அடுத்த கணமே மொத அல வாட்ஸ்அப்ல உங்க பாடல்களை நீங்க தட்டிவிடுங்க. இணைய வழியில இதயங்களை இணைத்த அனைத்து ரெயின்போ நேயர்களுக்கும் என் அன்பான நன்றிகள். இசைக்கு முடிவே இல்லை, எனவே உங்க உற்சாகத்தை எப்பவுமே குறையாம பாத்துக்கங்க. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம், மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 2 நாள் தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மாநாட்டின் நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வளர் இளம் பெண்களின் உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க

வழக்கு நீதிபதி திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்குவதற்கான படிவம் 7 தொடர்பான வரம்புகளை தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. இதன்படி அதிகபட்சமாக ஒருவர் 10 விண்ணப்பங்களும், வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும்போது மாதத்திற்கு 5 விண்ணப்பங்களும் தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் அருணாச்சல பிரதேசம் தொடர்பான புத்தகத்தை நேற்று வெளியிட்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் இயற்கை சூழலை பாதுகாப்பதாக கூறினார். இயற்கை மற்றும் சாகச சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கொச்சியில் உள்ள கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்ட 3வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான மேங்ரோல் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் வரும் திங்கட்கிழமை இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு மேற்கு கடற்படை தளத்தின் தலைமை தளபதியான துணை அட்மிரல் சஞ்சய் வத்சயன் தலைமை தாங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேயர்களுக்கு இனி ஒரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. சோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சில படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஏதாவது புக்ஸ் பத்தி படிக்கிறது, இல்ல இன்செக்ட்ஸ் பூச்சிகளை பத்தி படிக்கிறது, மரங்களை பத்தி படிக்கிறது, இந்த வானிலைகளை பத்தி படிக்கிறது, அந்த மாதிரியான படிப்புகள் ஸ்பெசிபிக்கா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். சோ அது சம்பந்தமா தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப வரலாறு அதை பத்தி படிக்கிறது நம்ம ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அறிவியல் அப்படின்றத நம்ம வந்து எப்படி நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரி ஜியோகிராபி அப்படின்ற மாதிரி ஒரு இல்லாம இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நேம் இருக்கு. சோ அதை அதை பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து க்வெஸ்சன் ஆன்சரா கொண்டு வந்திருக்கோம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சோ ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்திக்கு அதுக்குன்னு ஒரு ஆய்வுத்துறை பேர் கூட இருக்கு. சோ அதை தான் நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சோ நம்மளுடைய எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஆய்வுத்துறை அது என்ன அப்படின்ற அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு. அது என்ன நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ண போறீங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல பூச்சிகளை பற்றிய அறிவியல் அடிப்படையிலான ஆய்வு துறை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதோட எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு. உங்களுக்காக பாடல் வரது கேட்கலாம் வாங்க, ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:29 ஆன்சர் கண்டுபிடிச்சார் நம்மளோட நேயர். யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்க. நம்மளுடைய கேள்வி வந்து ஸ்டடி ஆஃப் அது இன்செக்ட்ஸ் பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட விடை செக் பண்ணிடலாமா?
2: என்டமாலஜி மேடம்.
1: என்டமாலஜி. சரியான விடை கொடுத்திருக்கீங்க. நன்றி. பாராட்டுக்கள்.
2: ஓகே,
1: தேங்க்யூ. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் சொல்றாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, அவரோட லைன் கட் ஆயிருச்சு. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம், நம்ம லைவ்ல இருக்கோம் சார். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை பற்றி படிப்புக்கூடிய ஒரு படிப்புக்கு ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருக்கு, அது என்னன்னு கேட்டிருந்தோம். உங்களோட வேலை செக் பண்ணிடலாமா?
3: கண்டிப்பா மேம். ஸ்டடி

0: இன்செக்ட்ஸ் அப்படிங்கறத என்டமாலஜி அப்படிங்கிற பேர்ல தான் சொல்லுவாங்க. சோ அந்த இன்செக்ட்ஸ்னுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அதனுடைய டைப்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி நுணுக்கமான விஷயங்கள், அதனுடைய இந்த குரோத் எல்லாத்த பத்தியும் படிக்கிறது என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்
1: சூப்பர், சரியான விடை கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்திருக்கோம். சோ எதை சம்பந்தமா நம்ம இன்னைக்கு வந்து கெட்ஸ் இருக்கோம் நிகழ்ச்சியில வந்து நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் சம்திங் சம்திங், அதை பத்தி தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு ஸ்பெசிபிக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். என்டமாலஜி அப்படின்றதா சரியான விடை. யாரில் வந்து சரியா கணிச்சிங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். சோ ராஜகோபால் சார் மற்றும் சந்திரசேகர் சார் சரியான விடை கொடுத்திருக்கீங்க, அவங்களுக்கும் மீண்டும் ஒரு பாராட்டுக்களை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த என்டமாலஜி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையானது பாத்தீங்கன்னா இது ஒரு கிரேக்க சொல். நம்ம நேயர் சொன்ன மாதிரி இதோடைய அமைப்பு, பூச்சிகளுடைய அமைப்பு, அதோட முக்கியத்துவம் என்ன, வேளாண்மை சார்ந்ததா, பொருளாதாரம் சார்ந்ததா, மருத்துவம் சார்ந்ததா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் இது இருக்கு, சரிங்களா. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃபிளவர்ஸ், பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு என்ன பெயர். சோ ஸ்பெசிபிக்கான அறிவியல் படிப்பு அந்த அந்த பேர் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க அறிவியல் நேம். சோ கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்க 2271760 2271770 என்று எனக்கல்ல. சோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க இந்தியன் திரைப்படத்துல இருந்து.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மலர்களுடைய வளர்ப்பு, அதோடைய சாகுபடி, அது தொடர்பான ஒரு அறிவியல் பேருக்கு தான் வந்து ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பூக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் படிப்புக்கு வந்து ஆந்தாலஜி அப்படின்னு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம் அவங்களுக்கு. ஸோ சங்க காலத்தில் வந்து கபிலர் எழுதிய அந்த குறிஞ்சி பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நூலில் வந்து எத்தனை வகையான பூக்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? நமக்கு எத்தனை வகையான பூக்கள் தெரியும் மேக்ஸிமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ மல்லிப்பூ, ஜாதி மல்லி, அரும்பு, அப்புறம் கனகாமரம், ரோஜா, இது மாதிரி தானே நமக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக அதில் வந்து 99 வகையான பூக்கள் வந்து பட்டியலிட்டிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ இந்த குறிஞ்சி பாட்டு நூலை எடுத்து நீங்கள் பாருங்கள் எத்தனை வகையான பூக்கள்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். ஸோ நம்மளுடைய தேர்ட் க்வெஸ்சன் ஆஃப் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாடியிலேருந்து நிறைய விஷயங்களை வந்து படிக்கிறதுக்கு, நம்மளுடைய நரம்புகளை படிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தோல் அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் அறிவியல் நேம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. ஸோ ஸ்டடி ஆஃப் ஸ்கின், நம்மளுடைய தோள்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பெயர், எக்ஸாக்டான நேம். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க, அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து.

0: தோள்கள் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: ஷோபனா
0: மேடம், ஆன்சர் செக் பண்ணிடலாமா? நன்றி, பாராட்டுகள். வணக்கம்.
2: வணக்கம்,
0: லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கள்ளக்குறிச்சியில
0: இருந்து. ஹேமலதா மேடம், சொல்லுங்க, நம்மளுடைய தோல் பற்றிய படிக்கக்கூடிய அந்த பெயருக்கு வந்து என்ன பெயர்? டெர்மட்டாலஜி. ஃபேமஸ் ஆயிடுச்சு
2: டாக்டர் ஷோ பாக்குறோம் இல்லையா, மூணு மணிக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நாங்க, நிறைய விஷயம் நீங்க கேட்டவொடனே எனக்கு அது டக்கு ஞாபகம் வந்துருச்சு மேம்.
0: தோல் மருத்துவம் பத்தி, தோல் பத்தி படிக்கக்கூடிய மருத்துவ பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெர்மட்டாலஜி அப்படின்றதா வந்து சரியான விடை. சோ மேக்சிமம் அதோட நம்மளுடைய சர்மவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அது என்னன்னா நம்மளுடைய தோலோட அமைப்பு, அதோட செயல்பாடு, அந்த தோலுக்கு வரக்கூடிய நோய்க்கான சிகிச்சை முறைகள்லாம், இது எல்லாமே வந்து ஒட்டுக்கா படிக்கக்கூடியதுதான் வந்து டெர்மட்டாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்மளுடைய ஸ்டடி ஆஃப் ஸ்கின்னுக்கு என்ன பேர் அப்படின்னா டெர்மட்டாலஜி. யாரெல்லாம் வந்து சரியா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள். சோ நம்மளுடைய அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இது யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கவும் மாட்டோம் அந்த அளவுக்கு. அதுல ஒண்ணு இந்த நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நிறைய வந்து பாப்புலர் ஆயிடுச்சு இந்த நெயில் ஆர்ட், ஆர்டிபிஷியல் நெயில்ஸ் வச்சுக்கிறது, அந்த நெயில் ஷேப்பிங், அந்த மாதிரியான இப்ப வந்து பாப்புலரா இருக்கு நம்மளோட நெயில்ஸ். சோ அந்த மாதிரியான நம்மளுடைய ஃபிங்கர் நெயில்ஸ், அப்புறம் நம்மளுடைய கால்கள் இருக்கக்கூடிய நெயில்ஸ பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு என்ன பேர் சரிங்களா? சோ நம்மளுடைய கை நகங்கள் மற்றும் கால் நகங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? சோ இதுக்கெல்லாம் கூட படிப்பு இருக்காப்பா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. சயின்ஸை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. சோ உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாமா? சரோஜா திரைப்படத்துல இருந்து.

0: आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
1: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
0: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुंचाती है।
1: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
0: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:32 ஆயிடுச்சு எக்ஸாக்டா. சோ நம்மளோட நிகழ்ச்சி வந்து லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னா, நம்மளுடைய நகங்கள் மற்றும் கால இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய நகங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே பல்ராம் சார், நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாமா? பதில் தெரியுமா? பூச்சிகளை பற்றி படிக்கிறது, ஸ்கின் பத்தி படிக்கிறது. சரி ஓகே, சரி ஓகே சார், நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ அவருக்கு வந்து பவர்ஸ் ஃபிளக்சுவேஷன் இருந்ததுனால அவருக்கு சரியா வந்து கேள்வி வந்து தென்படல அப்படி சொல்றாரு. ஸோ ஸ்டடி ஆஃப் நம்மளுடைய கை மற்றும் கால் நகங்களை பற்றி படிக்கக்கூடிய

படிப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டான வேர்ட் வந்து ஆங்காலஜி அப்படின்றதான் வந்து சரியான விடை. ஸோ இது எதுக்காகனா நம்மளுடைய நகங்களை பற்றி பார்த்தே நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நோட் பண்ணும்போது அதையும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த ஆங்காலஜி அப்படின்ற பேர். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியாலாம் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு நினைத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ நம்மளுடைய அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது மழை அப்படின்னா யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது இல்லையா. ஸோ இந்த ரெயின்ஃபால் இப்போ மழை வரும் இப்போ மழை வராது அப்படின்றத பற்றி இந்த இவ்வளோ மழை இந்த இடத்த இப்போ கிடைச்சிருக்கு, இவ்வளோ மழை இந்த இடத்துல கிடைக்கல, இவ்வளோ மழை இந்த இடத்துல பெய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்டடி ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் மழை பொழிவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு என்ன பெயர் இதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ண போறீங்க. எஃப்எம் ரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில்

0: அறிவியல் பெயர்
1: என்னன்னு
0: இன்னொரு பேரும் இருக்கு, ஓம்ப்ரோலஜி அப்படின்னும், அப்புறம் வந்து புல்வியாலஜி அப்படின்னு இருக்கு. நிறைய இருந்தாலும் டிஃபரன்ஷியேட் நம்ம பண்ணிக்கோ, மீட்டியாலஜி அப்படின்றத வந்து சரியான விடை. சோ யாரெல்லாம் வந்து சரியா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு அப்படி எல்லாத்தையும் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ அடுத்ததா நம்ம வந்து எந்த படிப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மசில்ஸ், ஸ்டடி ஆஃப் மசில்ஸ், நம்மளுடைய மசில்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர், ஸ்பெசிபிக்கான பேர் நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம். இஃப் பிரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் ராஜா திரைப்படத்துல இருந்து.

0: கெட்செட்கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்மளோட நிகழ்ச்சி நேரம் பாத்தீங்கன்னா 10:46 மணித்துளிகள்ல நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. சோ என்ன கேள்வி நம்ம சொல்லலாம்? தி ஸ்டடி ஆஃப் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய தசைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு எக்ஸாக்டான நேம் என்னன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி தவறக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கலைவாணி மேடம். சோ நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாமா? தசைகள் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து மயாலஜி அப்படின்றது தான் வந்து சரியான விடை. சோ அனாட்டமில வந்து ஒரு பிரிவானது இது. தசைகள் மற்றும் அதோட அமைப்பு, செயல்பாடு, அதோட வகைகளை பற்றி அறிவுபூர்வமா படிக்கக்கூடிய ஒரு படிப்பானது இது. சோ கண்டிப்பா யாரெல்லாம் வந்து கரெக்டா கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நீங்க எல்லாருமே அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோ நம்மளுடைய ஃபைனல் கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ரெப்டைல்ஸ், ஊர்வன இருக்கு இல்லையா, ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ், இந்த ஊர்வன இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பெயருக்கு இந்த அறிவியல் நேம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்ல போறீங்க. ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ், ஊர்வன சம்பந்தமான படிப்புக்கு அதற்கான அறிவியல் பெயர் என்ன கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஊர்வனை
2: பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் நேமுக்கு என்ன பேர்? பயோகிராபியா? யா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: எங்க ஸ்கூல்ல பயோகிராபி லேப் இருக்கு.
2: அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் ரக்ஷிதா,
1: தேங்க் யூ. எஸ் தேங்க் யூ.
2: ஸோ பார்த்தீங்கன்னா பயோகிராஃபின்றது நியர்பை ஆன்சர் தான். ஸோ கரெக்டான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெர்பட்டாலஜி அப்படின்றதா. ஊர்வனை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு ஹெர்பட்டாலஜி அப்படின்னு பேர். ஸோ யாரும் வந்து சரியாக கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க நேற்று சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்காக சொல்லுவாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பெஸ்ட்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபால், சந்திரசேகர், சுசீந்திரன், சோபனா, ஹேமலதா, அப்புறம் சாம்பசிவம், கலைவாணி, அப்புறம் ஃபைனலாக வந்து ரக்ஷிதா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ நேர்களே. உங்களுடைய பார்ட்டிசிபேட்டால நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு பயங்கர வந்து ஃபேன்டாஸ்டிக்காக சிறப்பாக போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். உங்களுக்காக நிறைவான பாடல் ரங்கீலா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஜார்க்கண்டின் தியோகருக்கு சென்று அங்குள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். மேலும் தியோகரில் உள்ள BBMT மருத்துவமனையில் நடைபெறும் சைன்ய சம்பர்க் மேளாவையும் அவர் பார்வையிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று புதுடெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் உலக திறன் போட்டி 2026 பங்கேற்ற இந்திய குழுவினருடன் கலந்துரையாடிய போது, வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு மத்தியில் இளைஞர்கள் தங்கள் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளவும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளவும் வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்றிரவு அடிஸ் அபாபாவில் எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலியை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா எத்தியோப்பியா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு சமீப காலங்களில் குறிப்பிடத்தக்க வேகத்தை

பெற்றுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்று வரும் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியான தரங் சக்தி 2026 முக்கிய நிகழ்வுகளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பங்கேற்கிறார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பர்ஹாம் நகரில் நடைபெறும் வேர்ல்ட் பவுல்ஸ் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் போட்டியில் புதுல் சோனோவால் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். கடற்கரை காற்றுக்கும் புதுவையின் புன்னகைக்கும் இடையே தினமும் ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்கும் ஒற்றை அலைவரிசை, தலைமுறைகள் கடந்தும் குறையாத தரம், மாறாத அன்போடு உங்கள் இதய துடிப்பை நேரடியாக தொடும் இசை சாம்ராஜ்யம். இது உங்கள் சொந்த முகவரி, உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:03. வாரத்தோட பரபரப்புகிற வேலைக்கும் நடுவே உங்க மனதை ஒரு நிமிடம் பாஸ் செஞ்சு ரம்யமான நினைவுகளுக்குள்ளார டைம் டிராவல் அழைத்து செல்லும் ஒரு ஸ்பெஷல் மியூசிக்கல் கேப்சூல். காதுகளில் தேன்வார்க்கும் ராகங்கள், இதயத்தை தாளாட்டும் 90களின் பொக்கிஷங்கள், இதோ உங்களோட இந்த நேரத்தை ரம்யமாக்க போகுது இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜே. இந்த இசை பயணத்தில் உங்களோடு இணைந்து பயணிக்க, உங்கள் ரசனையை கொண்டாட, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் அன்பு நண்பனாக இதோ நான். இசைக்கு மொழியில்லை, என் மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. நான் உங்க ஆர்ஜே சீனு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியின் ஆரம்பமே ஏ ஆர் ரகுமான் சாரோட ஒரு ஐகானிக் மாஸ்டர் பீஸ், உன்னி கிருஷ்ணன் சாரோட அந்த மென்மையான குரல்ல காதலின் ஆழத்தை பேச போற ஒரு பாட்டு பதான் இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

தமிழ் மக்களின் ஹெட்போனுக்குள்ளார ஒரு ராகமழை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நினைவுகளை தட்டி எழுப்பும் நேரத்தில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 11:18. நிகழ்ச்சியில இப்ப எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட மியூசிக்கல்ல மனச கரைய வைக்கிற ஒரு மெலடி, காதலிக்காக காத்திருக்கும் அந்த ஏக்கத்தை பேசுற ஒரு பாட்டு, துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: புதுச்சேரியின் கடலோர காத்து FM ரெயின்போ புதுவை 102.8 இசைப்பாட்டு. கவலைகளை மறக்க இது ஒரு மருந்து. நம்ம மெலடி மேஜிக் தான் உங்க மனசுக்கு என்னைக்குமே விருந்து. நிகழ்ச்சியில இப்ப யுவன் சங்கர் ராஜா சாரோட ஆரம்ப காலத்து மேஜிக்கு தான் கேட்க போறோம். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா காம்போவோட ஒரு பியூர் ஹார்மனி மெலடி இதோ பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களின் உணர்வுகளை ஒரே நிமிஷத்தில் மாற்றக்கூடிய மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதுச்சேரி மக்களின் செல்ல அலைவரிசையான எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:51:52. ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் சார் கொடுத்த ஒரு எமோஷனல் டச், காதலின் தவிப்பை அழகாக சொல்ற ஒரு பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்க போறோம். ஜோடி திரைப்படத்திலிருந்து.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன்.

0: she will do what Jim is suggesting, that, okay, well, I'm no longer as effective as I should be in this team. And the one thing that might help, of course, is that there's so many youngsters bursting through in India because of this new aspiration that Indian women's cricket is putting forth, that maybe she will realize I'm holding somebody's place. And if there's any one thing that she's after is a World T20 title. And if that doesn't come soon, then she will retire without question.
1: Well, the first thing in terms of major tournaments is the Champions Trophy T20 in February, which is now being held in India. So it'd be quite something, wouldn't it, if Harmanpreet's last major achievements, of course, were winning the Asia Cup in the Asian Games, leading the country to that. It'd be quite something if Mandana's first could be leading the team to that Champions Trophy. Well, that's all we've got time for on this week's Stumped on Akash Vani. Don't forget to follow us on X. We're at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And you can watch the show on YouTube as well by going to the BBC World Services YouTube channel. Thanks to Charu Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Bye-bye.
2: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akash Vani.
3: நேரம் 11:48 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: மனசுக்கு வேணும் ஒரு சின்ன ரிலாக்ஸ், அதுக்கு மெலடி மேஜிக் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு டிஜிட்டல் யுகத்தில் உங்களின் பியூர் மியூசிக்கல் பார்ட்னரான எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட இசையில கே எஸ் சித்ரா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் ஒலிக்கும் ஒரு மெல்லிசை அற்புதம் என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு

0: 9 7 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: என்றும் உங்கள் இதய துடிப்போடு சிங்காய் இருக்கும் ஒரே இசை பேரரசு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் முடியலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக்கோட வைப் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சக்கட்டத்துக்கு வந்தாச்சு. கிராமத்து நேட்டிவிட்டி கலந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:57:25 ஆயிட்டு இருக்கு. கடிகாரத்தின் முட்கள் தன் பயணத்தை தொடரலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நீங்க கேட்ட அந்த 1990கள் ஆண்டினோட அந்த மெலடிகள் உங்க இதயத்தில் உருவாக்கிய அமைதியும் சந்தோஷமும் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ரோஜாவில் தொடங்கி தேவர் மகன்ல நிறைவடைய போற இந்த இசை பயணம் உங்கள் சனிக்கிழமை மதியத்தை மேலும் அழகானதா மாற்றி இருக்குன்னு நான் நம்புறேன். இன்றைய மெலடி மேஜிக் பயணம் இத்தோடு நிறைவடைகிறது. ஆனா இசை என்பது ஒரு முடிவில்லாத வானம். அந்த வானத்துல மீண்டும் ஒரு இசை சிறகடிப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன். இசைக்கு மொழி இல்லை, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் இருக்க முடிவே இல்லை. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசனைக்கு உயிர் கொடுத்த நண்பனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடமிருந்து விடுவது உங்கள் ஆர்ஜே சீனு.
2: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பாதுகாப்புத்துறை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சாம்பியன்ஸ் விருதுகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தற்போதைய காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பின் வரையறை மாறியுள்ளதாகவும், நவீன ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் 5G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகள் தொடர்பான ஆய்வுகள் பற்றிய பயிலரங்கு ஒன்றை தொடக்கி வைத்தார். மோட்டார் வாகன விபத்து குறித்த மோசடியான காப்பீட்டு கோரிக்கைகளை தடுத்து காப்பீட்டு பணம் வழங்கும் நடைமுறைகளை துரிதப்படுத்தும் வகையில் சாரதி, வாகன் உட்பட இது தொடர்பான 4 டிஜிட்டல் வசதிகளை ஒருங்கிணைக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாழ்விடங்களை இணைப்போம், செழிப்பான வனவிலங்குகளை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளின் கீழ் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், புகைப்பட போட்டிகள் மற்றும் ஓவிய போட்டிகளுடன் 2026 ஆண்டிற்கான வனவிலங்கு வார கொண்டாட்டங்களை புதுவை பல்கலைக்கழகத்தின் சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை கோலாகலமாக கொண்டாடியது. ISL கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்க உள்ளது. மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி டெல்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.
2: இசைக்கூறல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இனியதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் வந்து என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுறோம். பாய்ஸ் ஆண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய இது ஒரு ஸ்பெஷல் ஷோ. ஸோ நீங்கள் வந்து ஆண்கள் மட்டுமே பங்கேற்க போறீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் சொன்ன தலைப்பே சொல்லலை, ஆனால் வந்து கால் பயங்கரமாக வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க, கொஞ்சம் வந்து சேட் ஆகிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு தலைப்பு கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஒரு பிம்பம் இருக்கும். ஸோ அவங்க வந்து வீரமானவங்க, எல்லாத்தையுமே வந்து தைரியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுடைய ஆசைகள் அதெல்லாம் வந்து அதை பத்திலாம் யாருமே வந்து கணக்கிலே எடுக்கிறதே கிடையாதுப்பா. ஸோ நம்ம வந்து அதை தான் வந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பொறுப்புகள்லாம் இருக்கிறதுனால ஆண்கள் வந்து தன்னுடைய மறந்த மறைத்த ஆசைகளை பத்தி இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க. உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகமானதுனால நான் இந்த ஆசையே மறந்துட்டேன்ப்பா, இந்த ஆசையே வந்து எனக்கு மறந்து போச்சு, இல்ல நான் இந்த ஆசையை மறைச்சிக்கிட்டேன், எல்லாருக்காகவும் மறைச்சிக்கிட்டேன், இது யாருக்காக பயன்பட போகுது அப்படின்னு நீங்க நினைச்சு எதையாவது மறைச்சிருந்தீங்க மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம், கால் பண்ணுங்க. அப்படிதான் ஒருத்தர் கிட்ட நான் கேட்டப்ப அடப்போப்பா நான் சாப்பிட்றதே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பக்கம் இருக்கும் இல்லையா, நம்ம ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க. இப்போ பிரெயின் போக்கு உங்க நிகழ்ச்சியில் பாடல் வருது உங்களுக்காக. என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் திரைப்படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்போம்.

0: பேசுங்க தோழா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து பொறுப்புகள் அதிகமானதால நீங்க மறந்த மறைத்த ஆசைகள்னா எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே,
1: எப்படி இருந்த கண்ணன், எப்படி இப்படி
0: ஆயிட்டீங்க?
1: அதாவது மறைத்தது மறைந்ததும் பாத்தீங்கன்னா, ஒன்றா இரண்டா மூன்றா எத்தனை சொல்றதுக்கு. அதாவது பொறுப்புகள் அதிகமாகும் போது அதிகமா விரும்பி ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப விரும்புறது சுற்றுலா. இந்த நான் இப்ப ஒரு 10 வருஷ அளவுல எங்கேயுமே போறதே இல்லைங்க, 10-13 வருஷமா போறதே இல்லை. அது வந்து நண்பர்கள் கூட போவேன், ஃபேமிலியோடையும் போவேன், இப்ப சுத்தமா மறந்துட்டேங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சினிமா வந்து எப்படி மாசத்துல 2 படமாவது பாப்பாங்க, அதுவும்
0: போயிடுச்சுங்க.
1: ஒரு 15 வருஷம் அளவுல சுத்தமா போயிடுச்சுங்க. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மாசத்துல 1 ட்ரெஸ் ஆதான் எடுப்பாங்க, நல்லா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒண்ணு எடுப்பாங்க. சுத்தமா அதுவும் மறந்துடுச்சு. எனக்கு இருக்கு
0: வசதிக்கு ரெண்டாவது இருக்கா,
1: அது பண்டிகைக்கு உண்டுங்க. ஆனா பண்டிகைக்கு உண்டான நான் விருப்பப்படும் போது போனோம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உடனே தைச்சு போடுவாங்க. அப்படி விருப்பப்பட்டவங்க இன்னைக்கு ஏதோ நான் போட்டுக்கலாம் போ அப்படிங்கிற எண்ணத்துல இருக்குங்க. அதனால இதோட இன்னும் நிறைய ஆசைகள் இருக்குங்க. ஆனா எல்லாத்தையுமே சூழ்நிலை அப்படிங்கிற இதுக்கு வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளை மறந்தே விட்டுறோம், வேணாம்
0: போதும்.
1: அதாவது சில நேரத்துல வருத்தமாவும் விடுறோம், சில நேரத்துல விரும்பியும் விடுறோங்க. விரும்பியும் விட்டுறோம், சில நேரத்துல நப்போ நம்ம சூழல் அப்படின்ட்டு விட்டுறோங்க. அதனால அது வந்து நீங்க கொடுத்த தலைப்பு எனக்கு சில நேரத்துல ரொம்ப கஷ்டத்தை
0: கொடுக்குது. இல்ல, ஆக்சுவலா வந்து சுற்றுலா அப்படின்றது வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இது. அதை மட்டும் நீங்க வந்து

0: மறந்தும் போவாதீங்க, மறைச்சும் வச்சிடாதீங்க. அதை வேணா கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணதுக்கு
1: வருஷமா 25-30 வருஷமா சுற்றுலா போவாங்க விரும்பி.
0: ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் வந்து பரிசீலனை பண்ணுங்க. மற்றதெல்லாம் கூட நமக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். இது நம்மள வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது.
1: சுற்றுலா போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, புது புது மனிதர்களை பாக்குறோம், புது புது கலாச்சாரத்தை பாக்குறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சிங்க. அதெல்லாம் போக பாக்கும்போது நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வந்துச்சு.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு கணத்தை இதயத்தோட நமக்கு வந்து நன்றி சொல்ல இருக்காரு. சோ அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே சந்துரு சார், சொல்லுங்க. பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் நீங்க மறந்த மறைத்த ஆசைகள்.
2: நான் மறந்த ஆசைகள் அப்படிங்கறத விட மறைத்த ஆசைகள் அப்படிங்கும் போது, ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒன்னா பிக்னிக் அல்லது டூர் அப்படிங்கறத போவேன். அத வந்து பெருசா இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 அப்படிங்கறது செலவாகும். அந்த 5000 ரூபாய் நம்ம மிச்சம் முடிச்சோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வீட்டுல அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மீட் அவுட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே. அதனால நம்ம ஏன் போகணும் அப்படின்ட்டு நான் அது பண்ணேன். ரெண்டாவது, எனக்கு டிரெஸ் நிறைய வாங்கி நல்லா சூப்பரா போட்டுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் டிரெஸ்ஸஸ், ஜீன்ஸ், டிஷர்ட், குர்தா, இது மாதிரி நிறைய டிரெஸ் இருக்கும். ஆனா நான் யோசிப்பேன், எதுக்கு நம்ம டிரெஸ் வாங்கணும்? இப்ப ஒரு 1000-2000 ரூபீஸ் ஆயிடும். இந்த காசு அப்படிங்கறது இருந்த கூட வீட்டுல எதுக்காவது உதவி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த டிரெஸ் வாங்குற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப மறந்தே போச்சு. அந்த தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், நியூ இயரா இருக்கட்டும், இதர விஷயங்களா இருக்கட்டும், இப்ப எடுப்பேன். கை நிறைய நம்ம காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் சம்பாதிச்சாலும், சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற போல நமக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த இஎம்ஐ அது இதெல்லாம் மீட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த சமயத்துல நம்ம எதுக்கு இது மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்ட்டுன்னு தோணுச்சு. மூணாவது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டன் பண்ணதே நான் மறந்துடுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்றேன்னா, அப்ப அவங்க கூட டைம் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு போனோம்னா நல்லா செய்யணும், ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது அல்லது மற்ற விஷயங்கள்லாம். இப்ப நம்ம போகல அப்படின்னா, நம்ம இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க அப்படின்னு கூட பேச்சு வராது, மொத்தத்துல வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த போற செலவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ற செலவாக இருக்கட்டும், அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கட்டும், அதை எல்லாமே நான் குறைச்சுக்கிட்டேன். காரணம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கறதும் போகணும். ஏன் வரல அப்படின்னு கேட்டா, இது மாதிரி மைன்யூட் விஷயங்கள்லாம் சொல்லத்துக்கும் நமக்கு தயக்கமாக இருக்கும் இல்லையா? அது அப்போ நாங்க முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ப்ராப்ளம் சொல்றதுக்கு, அப்படி இல்லடா மொத்தத்துல ஒரே வார்த்தை உடம்பு சரியில்ல அல்லது என்னால வர முடியாத சூழ்நிலை அப்படி சொல்லி சமாளிச்சுவானா, உள்ளாந்து பாக்கும்போது இதுதான். வெளியில டிராவல் பண்றது மிஸ் பண்றோம், பிக்னிக் போறது மிஸ் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸோடைய சுப நிகழ்வுகளை போகிறது மிஸ் பண்றோம், நம்ம சொந்தமா டிரெஸ் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் தோணுது. சோ எதற்கு எடுத்தாலும் நம்ம காசு காசுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப கேட்க, என்னடா சந்திரசேகர் வென்டிலேஷனுக்கு பண்ணுவேன்னு? ஒன்னே ஒண்ணு, அன்லிமிட்டடா இருக்கிறதுனால எல்லா கம்பெனியும் இந்த ஒரு பெரிய மனசு கொடுத்ததுனால ரேடியோக்கு கால் பண்ணி மனசு நிறைய பேசிக்கலாம். அதுதான் ஒரு வென்டிலேஷன்.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ சோ மச். பை பை.
0: நம்மளுடைய லிஸ்ட் வந்து பெருசாகிட்டே போகுது. ஒன்றா இரண்டா ஆசைகள் நிராசைகளா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:16 40 மணி துளிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து பொறுப்புகள் அதிகமானதுனால ஆண்கள் மறந்த மறைத்த ஆசைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?

0: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
0: திருமணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சுதந்திர பறவையா இருந்தேன். திருமணத்துக்கு பிறகு இப்ப ஒரு சிறை பறவையா இருக்கிறேன்.
1: சிறை பறவையா இருக்கீங்களா? ஓகே.
0: முன்னாடிங்கிறப்ப நல்ல வருமானங்கள் வந்தது. அந்த நேரங்கள்ல படிப்பு, பிள்ளைங்களுடைய திருமணம் அப்படிங்கிற போது அது ஒரு சுகமான சுமையா போயிடுச்சு. இப்ப திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திருமண பொறுப்பெல்லாம் முடிகிற போது வருமான குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி செலவுகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதனால இப்ப நான் மறந்ததும் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல உறவுகள் வீடுகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பொருளாதாரம் எனக்கு தடைக்கல்லா இருக்கு. பொது கைபேசி ஒண்ணு வாங்கணும்னு நீண்ட காலமா ஆசைப்படுறேன். அங்க பொருளாதாரம் எனக்கு தடைக்கல்லா நிக்குது. இங்க அருகாமையில தர்மபுரியில ஒரு சுற்றுலா தலம் இருக்கு, வனமும் வனம் சார்ந்த இடத்துல இருக்குது. அது நம்ம வானொலியில கூட ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி சாயந்தரம் 3 மணிக்கு நிகழ்ச்சியில அதை நீங்க விரிவா கொடுத்திருந்தீங்க. அதுக்கான பேருந்து வசதி கூட காலையில 4 மணிக்கு ஒரு ஐட்டமும், அதுக்கு பிற்பாடு 11 மணிக்கு ஒரு ஐட்டமும், அதுக்கு பிறகு 7 மணிக்கு ஒரு ஐட்டமும், அதுக்கு பிறகு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்கு ஒரு ஐட்டமும் பேருந்து வசதி கூட நம்ம வானொலியில நீங்க அப்படி ஒரு செய்தி கொடுத்து வருது எனக்கே தெரியும். அந்த தர்மபுரி சுற்றுலாவை போய் பார்த்துட்டு வரலாம்னு பாக்குறேன். ஏனோ எனக்கான வாய்ப்புங்கிறத தள்ளி போயிட்டு இருக்கேன். இத தாண்டிங்கிற போது நீண்ட கால ஆசையா இருக்கிறது திருமணத்துக்கு பிற்பாடு தொழிற்க ஆசைன்னு சொன்னீங்கன்னா, நான் தமிழ்நாட்டுல அது தாண்டி கேரளா, அதை தாண்டி மைசூர், அதை தாண்டி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களுக்கு போயிருக்கேன். அது ஒரு எதிர்பாராம அந்த பயணம் வந்து டிராவல் அன்பார்ச்சுனேட்லி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது.
1: ஆனா
0: இப்ப வந்து நாம வந்து உதகமண்டலம் போய் வரப்படுறேன்.
1: அதுக்கு நீங்க மனசு வைக்கணும் ஃபர்ஸ்ட்.
0: அதுக்கு அடுத்தது வந்து மைசூர் அரண்மனைக்குள்ள தசரா பண்டிகை இப்ப கொண்டாடுறாங்க. அது நாளிதழ படிக்கிற போது, வார இதழ படிக்கிற போதே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை கூட எனக்கு உருவாக்குது. அந்த தசரா பண்டிகையும் அந்த மைசூர் அரண்மனையும் அந்த உதக மண்டலத்துல கூடிய மலை அரிசியும் தொட்டு ரசிச்சு வரணும். ஒரு தொடி கைபேசி வந்தது. அதுக்கு முன்னால நான் அடிக்கடி திரைப்படங்களை பார்க்க போவேன். நான் அந்த இடைக்கால படங்கள், பழைய படங்கள், இப்ப இருக்கிற புது படங்கள் பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஆசையே இப்ப கிடையாது. அந்த திரைப்படம் பாக்குற அந்த ஆர்வம் கூட இப்ப இந்த பொருளாதார நெருக்கடியில ரொம்ப கடுமையான சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. காலம் கணிஞ்சு கண்டிப்பா வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் உருவாக்கும் போது அதை பயன்படுத்திக்கிற ஒரு சாமர்த்தியமும் சமயத்தும் கிடைக்குமான நம்ம பார்த்திருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்புகள்
0: அருதிங்கிற இடத்துக்கும் வரும், பொறுப்புங்கிற இடத்துக்கும் வரும், சில நேரங்கள்ல கொஞ்சம் கால தாமதங்கிற இடத்துக்கும் வரும். ஒன்னு எப்படி சொல்லி முடிச்சிடுறேன்
1: சொல்லுங்க.
0: இந்த மறதின்னு சொல்றமே இல்ல, பொறுப்புன்னு சொல்றமே இல்ல, அது எங்களுக்கு மட்டும் பொதுவான விஷயம் கிடையாது. குடும்ப பொறுப்புல இருக்கிற எங்களை விட அதிகமா சுமைகளை சுமக்கிற திருமதிகளுக்கும் இதுல ரொம்ப அதிகமான இடம் இருக்கு. அவங்களும் வந்து இந்த மாதிரி பொறுப்புகளை சுமக்கிற நேரங்கள்ல அவங்க நிறைய விஷயங்களை அவங்க இழக்கிறாங்க. வேற வழியே கிடையாது. பிள்ளைங்க படிக்கும், அவங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், கல்லூரியில சேர்க்கணும், அவங்கள திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை கனவுல அவங்க இருக்கிற நேரங்கள்ல இந்த மாதிரி எட்டா கனியாவே சில திருமதிகளுக்கு அமைஞ்சு போறதும் உண்டு. அதனால இந்த ரெண்டு தலைப்பு, ரெண்டு பேருக்குமே வெகு சரியா பொருந்தும். பாப்போம் காலம், நமக்கு ஒரு காலத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கிற நேரங்களை பாப்போம்.
1: நிச்சயமா சார், நன்றி. சோ நிகழ்ச்சியில பேசலாம். பொறுப்புகளினால் உங்களுடைய நீங்க மறந்த மறைத்த ஆசைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற

0: மற்றும் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும். பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
5: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:29 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்து பொறுப்புகள் அதிகமானதுனால நீங்க மறந்த மறைத்த ஆசைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ நான் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் சுற்றுலா போறதே மறந்துட்டேன், எனக்கு வந்து வாரத்துல மாசத்துல நான் 2 தடவை வந்து சினிமா போவேன், சினிமா போறதே மறந்துட்டேன். சோ இருந்தாலும் வந்து நீங்க பரிசீலனை பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்புகளை நீங்க மறுபடியும் ஏற்படுத்திக்கலாம். இருந்தாலும் அதுக்கான கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பொறுப்புகளால ஆண்கள் மறந்த மறைத்த ஆசைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல்லான தலைப்புல வந்து ஒரு சிலவங்க வந்து தன்னுடைய மனசுல இருக்கதை சொல்லிட்டாங்க, மீதி பாதி பேர் வந்து தன்னோட மனசுல இருக்கதெல்லாம் சொல்லியிருக்காங்களேப்பா அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதுக்கான ஸ்பேஸை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய இந்த மறந்த மறைத்த ஆசைகள் மத்தவங்களுக்காக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய மனசு சந்தோஷத்தை நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு சில சில நல்ல பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நீங்க செய்யலாம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நேரத்தின் சார்பாக நன்றி. எஃப்எம் பிரெயின் போல நிறைவாக பாடல் வரது கேட்கலாம் வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரங்களையும் மீறி தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மற்றும் திரிபுராவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.

0: முழுவதும் தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 48 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த இவர் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் முதல் வெள்ளையரல்லா பெண் நீதிபதி என்ற வரலாற்று சாதனையை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை வழங்கியுள்ளது தாக அவர் கூறியுள்ளார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் 10 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தில்லியில் பொது அமைதியை உறுதி செய்யும் வகையில் பிஎன்எஸ்எஸ் 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் சிஜேபி போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சிப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி கோரி சிஜேபி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ள தில்லி காவல்துறை பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டம் நடத்த முயன்றவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே தங்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளை தில்லி காவல்துறை கைது செய்துள்ளதாக சிஜேபி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற பழங்குடியின தலைவர்கள் குறித்த அருங்காட்சியகம்.
1: நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியினர் ஆற்றிய பங்கு இன்றியமையாததாகும். இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பகவான் பிர்சா முண்டா. அவரது பிறந்த தினமான நவம்பர் 15 தேதி பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பழங்குடியின தலைவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 142 கோடி ரூபாய் செலவில் ராஞ்சியில் அருங்காட்சியகம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. பழைய மத்திய சிறையில் 30 ஏக்கர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின தலைவர்களான சிது கன்ஹூ, வீர் பது பகத், கயா முண்டா மற்றும் பகவான் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறு பழங்குடியினரின் பங்களிப்பை எடுத்துரைக்காமல் முழுமை பெறாது என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இதன் அடிப்படையில் அறியப்படாத தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தற்போதைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பழங்குடியின தலைவர்களின் பெயரில் மக்கள் நலத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஜார்க்கண்டின் கலாச்சார பெருமையை பாதுகாப்பதோடு பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை ஜார்க்கண்டிற்கு புதிய அடையாளத்தை வழங்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல.

ஃப்ளை துபாய் விமானத்தை டெல் அவிவ் விமான நிலையத்தின் மீது மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த இணை விமானி திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது. பெரிய அளவில் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஓமனைச் சேர்ந்த இணை விமானியின் திட்டத்தை இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சார் முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

0: முறியடித்ததாக ஐக்கிய அரபு எமிரேட் கூறியுள்ளது. இது தொடர்பாக இணை விமானி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஸ்வப்னில் குசேல், சரப்ஜித் உள்பட 11 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டிங் என் சென்னை வென்றார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் நந்தினி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் தமிழகம் இதுவரை 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 12-10 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டாலினா ஹெவிட், யுக்ரைனின் வெலேரியா ஸ்ட்ரக்கோவா இணையை வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் எலிசாவிட்டா கோட்லியார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் லிசட் கார்பரா, ஸ்பெயினின் மரியா மார்டினஸ் வாக்ரோ இணையை வென்றது. துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தேசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி ஜான்சியில் இன்று தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தமிழகம், மகாராஷ்டிரா உள்பட 29 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியைச் சேர்ந்த 8 பேரும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 2 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் போராட்டம் நடத்த சிஜேபிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலைத்த நேரம் 12:50. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நிக்கலாய் ஏதோ சிந்தித்தவாறே மேஜை பலகையில் விரல்களால் தாளம் போட்டான். பிறகு சொன்னான், இன்று நீங்கள் உங்கள் வசமே இல்லை சாஷா. அப்படியா, இருக்கலாம் என்று குதூகலத்தோடு சிரித்துக்கொண்டே பதில் சொன்னாள் அவள். தாய் அவளை வாய்ப்பேசாமல் பார்த்தாள். அந்த பார்வையிலேயே அவளது நடத்தையை கண்டித்தாள். அந்த சமயத்தில் சோஃபியா அவளுக்கு அந்த விஷயத்தை ஞாபகமூட்டினாள். நாங்கள் இகோர் இவானவிச்சை பற்றி இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். அவன் எவ்வளவு அருமையான அசாமி என்றாள் சாஷா. வாக்கிலே கேலி இல்லாமலும் முகத்திலே சிரிப்பில்லாமலும் அவனை நான் என்றுமே பார்த்ததில்லை. மேலும் அவன் என்னமாய் உழைத்தான். அவன் ஒரு புரட்சி கலைஞன், புரட்சி சிந்தனையிலே தலை சிறந்தவன். இவ்வளவு எளிதாகவும் ஆணித்தரமாகவும் அவன் அநீதியை பற்றியும் பொய்ப்பித்தலாட்டங்களை பற்றியும் பலாத்காரத்தை பற்றியும் விவரித்து கூறுவான். அவள் அமைதியுடனும் கண்களிலே சிந்தனை வயப்பட்ட களிப்புடனும் பேசினாள். அந்த கண்களில் மிதந்த களிப்பு அவளது பார்வையிலிருந்த பெருமித நெருப்பை அணைக்கவில்லை. அவளது ஆனந்த வெறி அனைவருக்குமே புரியாததாயினும் தெரியத்தான் செய்தது. தங்களது தோழன் ஒருவனது மரணத்தால் ஏற்பட்ட துக்கத்தை சாஷாவினுடைய உவகை வெறியால் மாற்றிக்கொள்ள மறந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக

தாங்கள் மூழ்கியிருக்கும் சோக உணர்ச்சியிலிருந்து வெளியே வர விரும்பாமலே அவளையும் தங்களது மன உணர்ச்சியின் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தம்மையும் அறியாமல் முயன்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவன் செத்துப்போனான் என்று அழுத்தமாக கூறிக்கொண்டே சாஷாவின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் சோஃபியா. சாஷா திடீரென்று கேள்வி பாவம் துணிக்கும் பார்வையோடு அவர்கள் அனைவரையும் பார்த்தாள். முகத்தை சுழித்தாள். தன் தலையை தாழ்த்தி மௌனமானாள். தன் மயிரை மெதுவாக ஒதுக்கிவிட்டுக் கொண்டாள். சில கண நேரம் திக்கு முக்காடிய பிறகு அவள் திடீரென்று தலை நிமிர்ந்து ஆத்திர வேகம் கொண்ட துணியில் பேசினாள். செத்துவிட்டான். அதற்கு என்ன அர்த்தம்? சாவது என்றால் எது செத்தது? ஹீகோரிடம் நான் கொண்டுள்ள மதிப்பு செத்ததா? தோழன் என்ற முறையில் நான் அவனிடம் கொண்டிருந்த பாசம் செத்ததா? அல்லது அவனது கருத்துக்களை பற்றியும் சேவையை பற்றியும் உள்ள என் நினைவு செத்ததா? அவன் என் இதயத்தில் எழுப்பிய உணர்ச்சி மறைந்ததா? நேர்மையும் துணிவும் கொண்ட மனிதன் என்று அவனை நான் உணர்ந்திருந்த என் அறிவு மறைந்ததா? இவையெல்லாம் செத்தா போயின? என்னை பொறுத்தவரை அவை என்றும் சாகாதவை என்பது எனக்கு தெரியும். ஒரு மனிதனை அவன் செத்துவிட்டான் என்று சொல்லும்போது மிகவும் அவசரப்பட்டே கூறிவிடுகிறோம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அவனது உதடுகள் தான் செத்துப்போயின. ஆனால் அவன் உரைத்த வாசகங்கள் இன்னும் வாழ்பவர்களின் இதயங்களிலெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். தோழர்களே, நான் சொல்வது முட்டாள்தனமாக கூட தோன்றலாம். ஆனால் நன் நேர்மையான மனிதர்களின் சிரஞ்சீவி தன்மையில் என்னை இந்த மாதிரியான அற்புத வாழ்க்கையில் ஈடுபடுத்தியவர்களின் சிரஞ்சீவி தன்மையில் நம்பிக்கை கொள்கிறேன். அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கை தனது பிரமிக்க வைக்கும் பிரச்சினைகளால், வகை வகையான காட்சிகளால், கருத்துக்களின் வளர்ச்சியால் என்னை புல்லரித்து புலங்காகிதம் அடைய செய்கிறது. இந்த கருத்துக்களின் வளர்ச்சி என்னுடைய சொந்த இதயத்தைப் போல் எனக்கு அத்தனை அருமை வாய்ந்ததாய் இருக்கிறது. ஒருவேளை நாம் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழலாம். நாம் சிந்தனைகளுக்கே அடிமைப்பட்டு வாழ்கிறோம். அதனால் அந்த சிந்தனை நம்மை பாதித்து உருக்குலைத்துவிடும். எதையுமே நாம் உணர்ச்சியற்று மதிப்பிடுகிறோம். உங்களிடம் ஏதோ அருமையான மாறுதல் ஏற்பட்டிருப்பது போல தோன்றுகிறதே என்று புன்னகையுடன் கேட்டாள் சோஃபியா. ஆமாம் என்றாள் சாஷா. ரொம்பவும் அருமையானதுதான். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் நிக்கலாய் வெசஷெக்கோவாவோடு நேற்றிரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு எப்போதுமே அவனை பிடித்ததில்லை. அவன் முரட்டுத்தனமும் அறியாமையும் கொண்டவனாகவே எனக்கு தோன்றுவான். சந்தேகமின்றி அவன் அப்படித்தான் இருந்தான். எல்லோர் மீதும் அவனுக்கு ஒரு அசைவற்ற மோசமான எரிச்சல் உணர்ச்சியே ஏற்பட்டு வந்தது. எப்போது பார்த்தாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவன் தன்னை வைத்தே, தன்னைத்தானே முன்னிலையில் வைத்து பேசுவான். எப்போது பார்த்தாலும் நான் நான் என்று முரட்டுத்தனமாக குரோத உணர்ச்சியுடனேயே பேசுவான். அவன் பயங்கரமான குறுகிய மனப்பான்மைக்கு ஆளாக்கியிருந்தான். அவள் புன்னகை செய்தாள். தனது பளபளக்கும் கண்களால் அவர்களை மீண்டும் ஒருமுறை பார்த்தாள். இப்பொழுதோ அவன் தோழர்களே என்று அழைக்கிறான். அவன் அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமே. ஒருவித அடக்கமும் அன்பும் கலந்த பாவத்தோடு அழைக்கிறான். அந்த பாவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவன் வியக்கத்தக்க முறையில் மாறிவிட்டான். படோடோபமே இல்லை. நேர்மையான ஈடுபாடும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவன் மனத்தில் நிரம்பி இருக்கின்றன. அவன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு விட்டான். அவனது குறைகளையும் நிறைகளையும் அவன் நன்கு தெரிந்து கொண்டு விட்டான். அவர்களிடம் காணப்படும் முக்கிய மாறுதல் இதுதான். அவனிடம் ஒரு ஆழ்ந்த தோழமை உணர்ச்சி தோன்றியிருக்கிறது. சாஷா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தாய்க்கு ஓர் உண்மை புலப்பட்டது. சாஷாவை போன்ற நெஞ்சழுத்தமுள்ள ஆசாமி கூட சமயம் ஏற்பட்டால் குதூகலமும் இங்கிதமும் நிறைந்து விளங்க முடியும் என்பதை உணர்ந்து உள்ளூர மகிழ்ந்து கொண்டாள். ஆனால் அதேவேளையில் அவளது இதயத்தின் அடியாழத்தில் அவள் பொறாமை உணர்ச்சியோடு எண்ணிக்கொண்டிருந்தாள். பாவலுக்கு மட்டும் என்னவாம்? அவன் தன் தோழர்களை பற்றி மட்டும் நினைக்கிறான் என்று தன்பாட்டில் நிக்கலாயை பற்றியே பேசத் தொடங்கினாள் சாஷா. அவன் என்னிடம் என்ன சொல்ல வந்தான் தெரியுமா? சிறையில் உள்ள மற்ற தோழர்களை தப்பியோட செய்யும் விஷயத்தை பற்றி சொன்னான். அவன் காரியம் ரொம்ப சுழுவானது என்று அவன் சாதிக்கிறான். சோஃபியா தலையை உயர்த்தி ஆர்வத்தோடு பேசினாள்.

0: அதுவும் ஒரு நல்ல யோசனை தான் சாஷா. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தாயின் கையில் இருந்த தேநீர் கோப்பை நடுநடுங்கியது. சாஷா தன் புருவங்களை சுருக்கி விழித்து தனக்கு ஏற்பட்ட உத்வேக உணர்ச்சியை உள்ளடக்க முயன்றாள். ஒரு கணம் கழித்து அவள் தீர்மானமான குரலில் எனினும் இனிய புன்னகையோடு பேச முனைந்தாள். அவன் சொல்வது உண்மை என்றால் நாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டு பார்க்க வேண்டியதுதான். முயல்வது நம் கடமை. திடீரென அவளது முகம் சிவந்தது. ஒன்றுமே பேசாமல் நாற்காலிக்குள் உட்கார்ந்து போனாள். அடி கண்ணே என்று சிறு புன்னகை ததும்ப தன்னுள் நினைத்துக் கொண்டாள் தாய். சோஃபியாவும் புன்னகை புரிந்தாள். நிக்கலாய் சாஷாவை பார்த்தான். லேசாக சிரித்துக் கொண்டான். அந்த பெண் தன் தலையை நிமிர்த்தினாள். கடுமையாக எல்லோரையும் பார்த்தாள். அவளது முகம் வெளுத்து கண்கள் பிரகாசமாக ஒளிந்தன. அவளது குரல் மிகவும் அவமானத்தால் வறண்டு ஒலித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேர்களின் கவனத்திற்கு. எஃப்எம் ரெயின் போல அடுத்த நிகழ்ச்சியாக ஒன்று இரண்டுக்கு கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ், மகளிர் பங்கேற்கக்கூடிய சாய்ஸ் நிகழ்ச்சி. இதுல வந்து பங்கேற்கணும் அப்படின்னா உங்களை பாட்டில் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271760.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கொச்சியில் உள்ள கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்ட மூன்றாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான மேங்க்ரோல் மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் வரும் திங்கட்கிழமை இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு மேற்கு கடற்படை தளத்தின் தலைமை தளபதியான துணை அட்மிரல் சஞ்சய் வட்சன் தலைமை தாங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று உலக மனநல தினம் அனுசரிக்கப்படுகிறது. வாழ்வியல் அனுபவங்களை கேட்டறிதல், உண்மையான குரல்கள் உண்மையான மாற்றம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள் என்று புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் திரு செவ்வேல் செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். வாழ்விடங்களை இணைப்போம், செழிப்பான வனவிலங்குகளை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளின் கீழ் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், புகைப்பட போட்டிகள் மற்றும் ஓவிய போட்டிகளுடன் 2026 ஆண்டிற்கான வனவிலங்கு வார கொண்டாட்டங்களை புதுவை பல்கலைக்கழகத்தின் சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை கோலாகலமாக கொண்டாடியது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஆடவர் T20 தொடரின் மூன்றாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி இண்டூரில் உள்ள ஹோல்கர் கிரிக்கெட் மைதானத்தில் நாளை இரவு 7 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றல் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனியதொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. சோ இது மகளிருக்கான ஷோ. மகளிர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட விருப்ப பாடல கேட்க போறீங்க, மனசுக்கு நெருக்கமான பாடல கேட்க போறீங்க. சரி, கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 சேனல்களுக்கு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்திருக்கூடிய பியூட்டிஃபுல் நேயர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
2: திருவண்ணாமலை.
1: ஓகே பார்வின் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு விக்ரம் படத்தந்து வனிதா மணி
1: நன்றி.
3: குளிர் என்ன அடிக்குது?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பொன்வானத்திலிருந்து தண்ணி தூணுமா?
2: கண்டிப்பா
1: மேடம், தமிழ்ச்செல்வி மேடம் உங்க விருப்ப பாடல் வந்து கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணிக்க. நன்றி.

0: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்?
0: என்ன சோறு கொண்டு போற புள்ள.
1: எங்க போறீங்க சாப்பாடு
0: எடுத்துக்கிட்டே?
1: என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க.
0: சாம்பார்
1: சாதமா? சரி, தொட்டுக்க.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
1: தேங்க்யூ.

0: எனக்கு
1: புது மனிதன் அங்கம் ஒரு அது எது கேக்குறனா எங்க ஊர்ல எடுத்தாங்க அந்த படத்தை அதுக்காக பேசல்.
0: ஓ அடிஷனல் இன்ஃபர்மேஷனா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு அங்க என்ன பாடல் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றி வெண்ணிலா மேடம். சோ வெண்ணிலா மேடம் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: வாய்ஸ் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:33 மணித்துளிகள்ல நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய பியூட்டிஃபுல் நேயர் யார் எங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஜெயா மேடம், சொல்லுங்க
1: மேம். படம் பாஞ்சாலம் குறிச்சி பாடல் உதட்டு வர அந்த பாடல் மேம்.
0: என்ன என்ன ஸ்பெஷல்
1: அந்த பாட்டு? நல்லா இருக்குமா? ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்கும்? சரி,
1: அந்த பாட்டு உங்களுக்கு மேம், உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். அப்புறம் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ஸ்பெசிபிக்கா கடலூர் வெண்ணிலா மேம் அவங்களுக்காகவும் டெடிகேட்
0: பாருங்களேன். எனக்கு டெடிகேட். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம் ஜெயா மேடம். உங்களோட விருப்ப பாடலும் என்னோட விருப்ப பாடலாக வருது, கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in. HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
3: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: ஹாய் ஸ்னேக் நேம் மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் பாத்தீங்கன்னா 1:31 பேச கத்திரக்குள்ள பியூட்டிஃபுல் நேயர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
1: வாழைப்பட்டாம்பாளையம் கலா பேசணும். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கலா மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
0: சரி ஓகே, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து எல்லாரும் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த பாடலை. தேங்க்யூ கலா மேடம்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஹாய் சேக்னி மகளி, உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய பியூட்டிஃபுல் நேயர் யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சோபனா பேசுறேன்.
0: ஓகே சோபனா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு.
1: மாரா படத்துல இருந்து தீரா நதி பாடல் வேண்டும்.
0: ஓகே கொடுத்துடலாம், நன்றி. எங்களுக்கு

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் 1:42 பாடல் கேட்க வந்துருக்கூடிய பியூட்டிஃபுல் நேர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகே சசிகலா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு திருமலை தென்குமரி படத்திலிருந்து திருப்பதி மழை வாழும் வெங்கடேசா அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே கண்டிப்பா, உங்களோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டேன் ஷேர் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: ஓகே சசிகலா மேடமோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹாய் ஸ்நேக் நேயர்கள், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:46 துளிகள்ல பாடல் கேட்க வந்திருக்கூடிய பியூட்டிஃபுல் அழைப்பாளர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேம்? படம் வந்து உயிரே பூங்காச்சிலே உன்
0: நானு வரவா தேரத்துக்கு
1: வாங்க மேம்.
0: ஓகே ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: ஹாய் ஸ்னேக் வியம், அகிலி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவேற்றத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பியூட்டிஃபுல் நேயர்ஸ் பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபார்ம் குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஓல்டு ஹிட் சாங்ஸ் எல்லாம் வழங்குறதுக்காக 2:20 காலத்தை வந்து கானங்கள் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நம்மளோட ஆர்ஜே ரெடியா இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. எஃப்எம் ரெயின் போ புதுவாய் 102.8 நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 2:15:32. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனை ஒரு அபூர்வமான அரிய மருத்துவமனை என்று சொல்லலாம். இதை பற்றி நான் கேள்வியுற்று உடனே அந்த மருத்துவமனைக்கு நானே வலிந்து சென்றேன். என்ன நோய்க்காக போனீர்கள் என்று நீங்கள் கேட்டால் பதிலானது வியப்புடன் காத்திருக்கும். எனக்கு ஒரு நோயும் இல்லை. என்னது, ஒரு நோயும் இல்லாமல் ஒரு மருத்துவமனைக்குள் நுழைந்து உங்களை சோதித்துக் கொள்வீர்களா, எதற்காக என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சொல்கிறேன், இந்த மருத்துவமனை நமக்கு வருங்காலத்திலே இதய தொல்லை வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா, வேறு தொல்லைகள் வருமா, எப்போது வரும் என்று கூட சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மருத்துவமனை. வியப்பாக இருக்கிறதல்லவா? என்னை சோதித்த மருத்துவர் உங்களுக்கு நிச்சயம் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று சான்றிதழே தராமல் வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டார். என்ன டாக்டர், இப்படி வாழும்போதே எனக்கு இறப்பு சான்றிதழ் நீட்டி விடுவீர்கள் போன்று இருக்கிறதே, ஏன் இப்படி இதயத்திலே இடியை இறக்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், உங்களை நான் ஆழ்ந்து பரிசோதித்து விட்டேன், முறையாக பரிசோதித்து விட்டேன். உங்களிடத்திலே தவறான உணவு பழக்கம் இருக்கிறது. நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை. உடல் உழைப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட வகையிலே படுக்கை அறையிலே குளிரூட்டப்பட்ட வசதி, வாகனம் குளிரூட்டப்பட்ட வாகனம், உங்கள் அலுவலகம் குளிரூட்டப்பட்ட அலுவலகம், வியர்வையை விடுவிக்க நீங்கள் தயாராக இல்லை. அப்படி என்கிற போது ஏன் உங்களுக்கு இத்தகைய வியாதி வராது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, வேறு சில பரிசோதனைகளையும் செய்துவிட்டு ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள் என்கிற உண்மையையும் கண்டுபிடித்து சொன்னார். அதற்கென்று ஒரு கருவி இருக்கிறது. எனவே அவர் மூச்சு பயிற்சியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், தியானம் பயில வேண்டும் என்று சொன்னார், நடைப்பயிற்சி மிக அவசியம் என்று சொன்னார், ஏதேனும் ஒரு விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைவம் நிறைய சாப்பிடுவீர்கள் குறையுங்கள், புரதச்சத்து மிகுந்த உணவை உட்கொள்ளுங்கள், கொழுப்பு சத்து உணவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று அவர் நிறைய ஆலோசனைகளை சொன்னார். இந்த நிகழ்வு நடந்தது என்பது

0: என்னுடைய 45வது வயதில். இன்றைக்கு எனக்கு 73 வயது. மருத்துவருடைய ஆலோசனையை பின்பற்றி அவர் தர இருந்த அந்த சான்றிதழை நான் பொய்யாக்கிவிட்டேன். இது எல்லோருக்கும் சாத்தியம். குறித்த நேரத்தை பின்பற்றாத போது இதய துடிப்பு தாறுமாறாகிறது, நாடி துடிப்பு தாறுமாறாகிறது. இதற்கு என்ன வழி என்றால் நீண்ட ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுள் இவையெல்லாம் நிகழ்கிற பொழுது என்னுடைய நேரத்தை நான் மிகச்சரியாக ஒழுங்கு செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கும் இது சாத்தியம். எனவே நீண்ட ஆயுள் என்பதும் நலமான வாழ்வு என்பதும் நேரம் என்கிற ஒன்றிலே தான் அடங்கியிருக்கிறது. அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி முறையாக செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்நாள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், அதற்கு நேரமில்லை, இதற்கு நேரமில்லை என்று சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதாக கொள்ளலாம். இதற்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கென்று என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி வாழ்வதற்கான நேரத்தை தான் நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்யப்படுகிற அந்த முதலீடு இருக்கிறதே அந்த நேரம், அது பின்னால் உங்களுக்கு நீண்ட ஆயுளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பு கூர்ந்து உடலுக்காக நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், செலவழியுங்கள், உங்கள் வாழ்நாள் நீட்டிக்கப்படும்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 2:21, 18 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி என தொடங்கும் உல்லாசமான அந்த பாடல் உங்களுக்காக.

0: கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஊட்டி வரை உறவு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
2: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: நேரம் 2:27. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தேன்நிலவு படத்திற்காக ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது ஓஹோ எந்தன் பேபி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து TM சவுந்தரராஜன் குரலில் அழகானதொரு பாடல், என் கடமை படத்திலிருந்து.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து நிச்சயதாம்பூலம் படத்திலிருந்து வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது. துள்ளலான பாடல் உங்களுக்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:41. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சந்திரபாபு மற்றும் ஜமுனா ராணி பாடியது மரகதம் படத்திற்காக.

நேரம் 2:45 38 நொடிகள். அது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் எங்கள் குடும்பம் பெருசு படத்திற்காக.

ஒலித்த அந்த பாடல் கூசா கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், டி ஜி லிங்கப்பா இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலித்தது எங்கள் குடும்பம் பெருசு படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8. நேர்களே, தொடர்ந்து கேட்கலாம் அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து துள்ளலான இசையில் வரும் பாடல் உங்களுக்காக.

கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் அனுபவி ராஜா அனுபவி. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் வானம்பாடி படத்திற்காக.

கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் வானம் பாடி. நேர்களே, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் புதிய பறவை படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 102.8 and இந்த நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில கடலூர் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் மாணவர்கள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்க. முதலாவதா ஸ்மைல் அப்படின்ற தலைப்புல சிவச்சந்திரன் பேச போறாங்க, கேட்கலாம்.
2: நான் உங்களுடைய சிவச்சந்திரன். நான் இன்னைக்கு பேச போற டாபிக் ஸ்மைல். எல்லா நோய்களுக்குமே கடவுள் கொடுத்த ஒரு அருமையான மருந்து சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ட்டு பெரியவங்க அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல சிரிப்புனா என்ன? சிரிப்புங்கிறது வெறும் முகபாவனம் மட்டும் கிடையாது, அது நம்ம மனசுல இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துற ஒரு அழகான உணர்வு. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சிரிக்கிறோம், அது அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்க சோகமா இருக்கும்போது அவங்கள சிரிக்க வச்சா அதை பேரழகுன்னு சொல்லுவாங்க. சிரிக்க பணம் தேவையில்லை, ஆனா சிரிப்பால கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு விலையே இல்லை. நம்மளுடைய ஒரு சின்ன ஸ்மைல் இன்னொருத்தரோட வாழ்க்கையில ஒரு அழகா மாத்தும். உதாரணம், காலையில நீங்க போய் காலேஜ் வரும்போது நண்பரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட குட் மார்னிங் சொல்றீங்க. காலேஜ்ல மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல, தென் பஸ்ல போகும்போது எல்லா இடத்துலயும் நீங்க எல்லாத்தையுமே ஒரு ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வாழ்நாளையே அவங்களுக்கு ஒரு புதுசா மாத்திடும். அதுதாங்க சிரிப்போட பவரே. சிரிப்புனா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது இல்ல, அடுத்தவங்களையும் நம்மோடு சேர்ந்து சிரிக்க வைக்கிறது தான் உண்மையான சிரிப்பு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்பட விட்டுட்டு எவ்வளவு பெரிய விஷயம் நம்மள விட்டு போனாலும் சரி, எவ்வளவு சிறிய விஷயம் நம்மள தேடி வந்தாலும் சரி, அது சந்தோஷமா நீங்க சிரிச்சுக்கிட்டே எடுத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் அழகா மாறும். ஒரு சின்ன கவிதையோட என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். சிரித்து கொண்டே சொன்னால் பொய் கூட உண்மையாகும், சிரித்து கொண்டே ரசித்தால் சின்ன தவறு கூட ரசனையாகிவிடும், சிரித்து கொண்டே சென்றால் முள் பாதை கூட பயணம் தரும், சிரித்து கொண்டே எதையும் எடுத்துக்கொண்டால் களவு கூட ரசனையாகிவிடும், சிரித்து கொண்டே எதையும் ஏற்றுக்கொண்டால் சோதனை கூட சோர்ந்து போகும். எனவே உங்கள் வயிறு வலிக்க சிரிங்க, சிரிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, யாரையும் அழ வச்சிடாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: அடுத்ததா ஒரு சினிமா பாட்டு பாட வராங்க, கார்த்திகாயினி.
3: சர சர சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும்போது.

எலும்புகள் கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கம் மஞ்சோறு ருசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாக்குறேன்.

0: அப்பாக்களின் மறுபக்கம் இந்த தலைப்புல மாதவன் பேச வராங்க, கேட்கலாம்.
1: அப்பான்னு சொன்னோடனே ஒரு ரொம்ப ஹார்டா சிரிக்காம நம்மளை எப்பவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்டான ஒரு பர்சனுக்குள்ள வந்து த அதர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து இருக்கு. உங்களோட அப்பாக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி குழந்தைகளாக இருந்து தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே இருந்திருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற எதுவுமே அவங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் வந்து அவங்க அவங்களுக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி தான் எதிர்பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும். எல்லா குழந்தையும் ஓடணும்னு ஆசைப்படாது, எல்லா குழந்தையும் பாடணும்னு ஆசைப்படாது. அதே மாதிரி தான் அவர் குழந்தையாக இருக்கிறப்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பார், நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வந்து நீங்கள் படித்தா முன்னேறுவீங்கன்றது வந்து அவங்களோட நம்பிக்கை. அதனால் அவங்க எல்லோரையும் படிக்க வைக்கிறாங்க. நம்மளில் முக்கால்வாசி பேர் வந்து அப்பாக்களை புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஒரு நேரம்னாலும் ஒரு நேரம் அம்மா வந்து ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து நம்ம மனசில் இடம் பிடிச்சிடுறாங்க, நம்மளை சிரிக்க வச்சுறாங்க, நம்மளும் அவங்கள சிரித்து நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லிடுறோம். ஆனால் அப்பாக்களை பாராட்டுற பிள்ளைய வந்து நான் பார்த்ததே இல்லை. என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், நானுமே வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட வெளிப்படையே எதையும் சொல்ல முடியல. அவரை பாராட்டுறதாகவே இருந்தாலும் எனக்கும் பயமாக தான் இருந்தது. ஆனால் வளர வளர என் வாழ்க்கையிலும் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. நான் வந்து எங்கள் அப்பா கூட வேலைக்கு போகிற பழக்கம் வச்சுருந்தேன். அவர் வந்து கூப்பிடுவார், நான் அவர் கூட போவேன், ஹெல்ப் பண்ணுவேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் அப்படின்றத தாண்டி அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் வேலை வாங்குறதா இருக்கும், அவர் என்கிட்ட ஒரு விஷயம் வேலை வாங்குறதா இருக்கும். அந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்தது. அந்த பாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாச்சு. அவருமே வந்து அவரோட எதிர்பார்ப்புகளை என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு. அவர் சொல்கிறப்ப தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது இந்த மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதை வந்து நம்ம எப்படியாவது பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதே மாதிரி தான் வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிள்ளை வந்து ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது முன்னேறி அவன் வாழ்க்கையை அவனே வாழ்ந்துட மாட்டானா, நம்மளோட தயவு இல்லாத வாழ்ந்துட மாட்டானான்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து அவங்களால முடிஞ்சதை வச்சு நீ இதை பண்ணால் முன்னேறுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஒரு வழியில் தள்ளுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களை இன்ஜினியரிங்கில் தள்ளிருப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களை அக்ரியில் தள்ளிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கிடைக்காத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஆசைப்படி. இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடச்சிச்சின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணும், பொட்டு வைக்கும், மேக்கப் போடும், அதை வச்சு விளையாடும் இல்லையா. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தை, உங்களை வந்து இன்ஜினியர் ஆக்கி பார்ப்பாங்க, டாக்டர் ஆக்கி பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி வந்து உங்களை எவ்வளோ உயரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. திருக்குறளில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பா ஒரு பையனுக்கு செய்கிற சிறந்த உதவி எதுன்னு பார்த்தோன்னா அவனை அறிவுலையும் திறமையிலையும் சிறந்தவனாக வளர்க்குறது தானா. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியாவில் தமிழ்நாடு சைடு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து எஜுகேஷன் வந்து அட்டைன் பண்ணுறாங்க. நம்மளோட அப்பாக்கள் எல்லாருமே ஒரு வகையில் தெய்வம் தான். ஸோ தட் இது வரைக்கும் புரிஞ்சிக்காதவங்க உங்களோட அப்பாக்களை புரிஞ்சுக்கங்க. அவங்களோட

0: ஆசைகளை வந்து தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்குமே வந்து குழந்தைகளில் நிறைய ஆசை இருந்திருக்கும், அது நடக்காமல் போயிருக்கும். அதை உங்களை வச்சு நடத்தணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பிறந்தநாளில் நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம், அவங்களுக்கும் பிறந்தநாள் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. குறைஞ்சபட்சம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா, ஒரு வார்த்தை. அவர் கண்ணே வந்து அந்த நிமிஷம் கலங்கிடும். நான் வந்து முத தடவை சொல்கிறப்ப அவர் கண்ணு கலங்கிச்சு, நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேனே. நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த டாபிக் இப்போ நான் பேசுறதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து காரணம். எங்கள் அப்பா வந்து மெக்கானிக் ஷெட்டு அந்த மாதிரி சைடில் ஒர்க் பண்ணுறவர், அந்த பேஸ் ஜாபு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உள்ளங்கை கூட கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா உன் கை இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு. அவர் என்கிட்ட வந்து சிரிச்சுட்டே சும்மா அப்படி ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டார். என்னால் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் அதிகமாக இருந்தது. உன் கை வெள்ளையாக இருக்கிறதுனால தான்ப்பா என் கை கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பட்டுன்னு அவர் சிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ அப்படிலாம் ஒரு சம்பவம் இருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அண்ட் தென் இவ்வளோ நேரம் எனக்காக உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்ச எல்லாருக்கும் நன்றி.
1: அடுத்ததா கல்வி மட்டுமே நம்மை உயர்த்தும் இந்த தலைப்புல சிவசக்தி பேச வராங்க, கேட்கலாம்.
2: கல்வி மட்டுமே உன்னை உயர்த்தும். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் டெய்லி என்ன பண்றான், அவங்க ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஈவினிங் அங்க உட்காந்துட்டு அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை பார்த்து கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கான். எல்லா ட்ரெயினுமே போய்கிட்டு இருக்கு, லாஸ்ட் ட்ரெயினும் போயிடுச்சு, ஆனா அவன் எந்த ட்ரெயின்லயுமே ஏறல. அவன் கையில இருக்கிற பேப்பரை பார்த்து படிச்சு அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபேமிலி நல்லா இருந்துச்சு, அவங்க அம்மா அவனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வந்தாங்க. நம்மளோட லைஃப்ல படிப்பு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களை காப்பாத்த முடியல. லாஸ்டா இறக்கும்போது அவங்க பையனை கூப்பிட்டு, உன்னோட வாழ்க்கையில படிப்பு ரொம்ப முக்கியம், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நீ படிப்பை விட்டுறக்கூடாது, எந்த அளவுக்கு உன்னால கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ கத்துக்கோ, நீ எந்த அளவுக்கு கத்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ உயரப்போவ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு வந்து அவங்க பையனை கூப்பிட்டு, இங்க பாருப்பா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நீ இனிமே படிச்சு என்ன பண்ண போற, உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை பார்த்து நம்ம சாப்பாடு இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அவர் ரொம்ப கண் கலங்கி அவங்க அம்மா கொடுத்த பேப்பரை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே தூங்கிட்டான். அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வேலையை செஞ்சு செஞ்சு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தான். அவங்க ஊர்லேயே இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வாசலில் நின்று டீச்சர் நடத்துகிற பாடத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அங்கே இருக்கிற டீச்சர் கூப்பிட்டு, ஏன்பா வெளியவே நிற்கிற, உள்ளே வந்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் அவனுக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னான். உடனே டீச்சர் அவங்க கிட்ட இருக்கிற பழைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து, இதை நீ படிச்சுட்டு வாப்பா, நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில இருந்தே படி, எக்ஸாம் டைமுக்கு வந்து நீ எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. எக்ஸாமும் வருது, அவனும் எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு தேவையான சலுகை எல்லாமே அவங்க செய்யறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஊர்லயே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, அதுல அந்த நியூஸும் அந்த பையனுக்கு போகுது. அந்த பையன் அதுல எப்படியாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அவங்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த திங்ஸ் வாங்கறதுக்கு அவங்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படி நினைக்கும் போது பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போயிட்டு அங்க போட்டிருக்க வேஸ்ட்டு ஒயர் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அவன் ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்றான். அவனோட ப்ராஜெக்ட் என்னன்னா, காத்து வீசுதுல அந்த காத்த வச்சு நிலத்தடியில இருக்கிற தண்ணிய மேல கொண்டு வர்றது தான் அவனோட ப்ராஜெக்ட். இந்த எக்ஸிபிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அந்த சிட்டில இருக்கிற பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதாவும் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டான். அந்த நாளும் வருது. அவனோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அவங்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போறான். அங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அங்க ஒரு சார் பார்த்துட்டு அவனை ஒரு டேபிள்ல நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இதான்ப்பா என்னோட இடம், நீ இங்க இருந்தே உன்னோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. ஃபைனலா அவங்கிட்ட வராங்க. அவன் என்ன சொன்னானா, எங்க கிராமத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை ரியல் டைம்ல எப்படி அப்ளை பண்ணலான்ற அப்ளிகேஷனையும் சொன்னான். அதெல்லாமே கேட்டு அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே கை தட்டினாங்க.

0: ஜட்ஜஸ் வேற யாரும் இல்ல, சயின்டிஸ்ட் தான். அந்த பையனுக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய சயின்டிஸ்டா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஈவினிங் ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ல எதிர்பாராத விதமா அவனை செலக்ட் பண்றாங்க. அவன் நடுவுல எல்லாரும் கை தட்டுறத பார்த்து கண் கலங்கி நிக்கிறான். அவன் கூட அவங்க அப்பாவும் இருக்காரு. அவர் ரொம்ப கண் கலங்கி ஃபர்ஸ்ட் தடவை அவங்க பையனை வந்து அவரு பாராட்டுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ஃபீல் பண்றாரு, ஏன் நம்ம பையனை படிக்க வைக்காம அவனை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பையன் ஒரு பேப்பரோட ஒரு பெட்டியோட உக்காந்துருக்கான். ஆனா அந்த பேப்பர் அவங்க அம்மா கொடுத்த பேப்பர் இல்ல, ஸ்கூல்ல சேரப்புறம் அட்மிஷன் லெட்டர் தான் அது. இந்த வாட்டி அவன் கண்ணுல எந்த ஒரு கண்ணீரும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல அவன் ஏறி போறான். அதோட அவனோட லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: அப்பாவை பத்தின ஒரு கவிதையை சொல்ல வராங்க பிரேமலதா.
2: நம்ம எல்லாரும் எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்றோம். ஆனா என்னைக்காவது நம்மள தாங்கி நிக்கிற ஒரு மனுஷனுக்கு சொன்னதுண்டா? யாரும் கவனிக்காத ஒரு காயம் இருக்கு ஒரு அப்பாவோட மௌனத்துக்குள்ள. அந்த மௌனத்துக்கு நான் தர ஒரு சின்ன குரல் தான் இந்த கவிதை. அம்மா அழுதால் ஊரே அறியும், அப்பா அழுதால் அறிவார் யார். உள்ளே உடைந்த உலகம் மறைத்து உதட்டில் சிரிப்பை உடுத்தி நின்றார். பசித்த வயிற்றை பகிர்ந்து கொண்டார். பருக்கை முழுவதும் எனக்கே வைத்தார். கிழிந்த சட்டையில் கனவை தைத்தார். கிழியா வண்ணம் எனக்கென வாழ்ந்தார். நீ படி என்ற ஒற்றை சொல்லில் 100 ஆசிகள் ஒழித்து வைத்தார். அன்பை சொல்ல தெரியா தந்தை அதை உழைப்பால் எழுதி சென்றார். அவர் தோள்களில் ஏறி உலகம் கண்டேன். அவர் தோள்களோ வலியில் வளைந்தன. அவர் தோள்களோ வலியில் வளைந்தன. நான் ஏறி நின்ற உயரமெல்லாம் அவர் முதுகு தந்த படிகள் அன்றோ. நான் ஏறி நின்ற உயரமெல்லாம் அவர் முதுகு தந்த படிகள் அன்றோ. அப்பா, நீ கேட்க எங்கே சொல்லை இன்று சொல்கிறேன் கேள். நீ சுமந்த சுமையெல்லாம் இனி என் சுமை. நான் இருக்கிறேன். தெய்வம் எங்கோ இருக்கலாம். என் தெய்வம் தேய்ந்த செருப்போடு என் வீட்டிலே இருக்கிறது. நன்றி.
1: அடுத்ததா ஒரு பாடல் பாட வராரு சிவச்சந்திரன். அதை கேட்டு ரசிக்கலாம்.

ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம், என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம், என்னாகிறேன் என்று ஏதாகிறேன், எதிர்காற்றினில் சாயும் கூடையா.

0: யோரும் பூக்கள் வைத்தது, காற்றில் என்றென்றும் வாசம் வீசுது.
1: கைக்குழந்தை கையில் தொலைபேசி. இந்த தலைப்புல பேச வராங்க துரை செல்வன்.
2: முத்தான முத்தமிழ்கின் முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப பேச போற தலைப்பு என்னன்னா, குழந்தைகள் கையிலும் கைபேசி, மொபைல் ஃபோன்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம நிறைய நல்லதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை ஏற்படுத்துது. ஆனால் நான் அதோட இன்னொரு டார்க் சைட், தீமைகளை பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். அதனால் நான் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கெட்டது, அது யூஸ் பண்ணவே கூடாது, நம்மளாம் ஆதி காலத்தில் போயிடணும், மொபைல் ஃபோன் இருக்கக்கூடாதுன்னா சொல்ல, அது எப்படி பயன்படுத்தணும், அதனால் சின்ன பசங்கள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முன்னாடிலாம் குழந்தைங்கள்லாம் அழுதாங்கன்னா அம்மா அப்பா எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவாங்க, அந்த குழந்தைய அழுத நிறுத்துவாங்க, அதை பேரண்ட்ஸ் சமாளிக்க முடியலன்ட்டு அவங்க கையில் மொபைல் ஃபோன்ஸை குத்துறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க அவங்க குழந்தைங்க அந்த நேரத்தில் அவங்க பேச்சை கேட்கணும், சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துட்றாங்க. அவங்க பார்க்குற ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோஸாக தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்கிற அந்த குழந்தைங்களால அவங்களால ஒரு பெரிய வயசில் கன்ஃபார்ம் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஒரு புக்கு எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் படிக்கணும், அவனால் எப்படி படிக்க முடியும்? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ் தான். அதிகமான ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பிரெயின்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம கரெக்டாக இருக்கணும். மொபைல் ஃபோன்ஸ் தான் தீங்குன்னு சொல்ல, WHO World Health Organization 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மொபைல்

0: ஹெட்போன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது 25 வயசுக்கு மேலதான் ஒரு மனுஷனோட மூளையில ஃபுல்லா வளர்ந்து முடிக்கும். அதுதான் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை அண்டைக்கு கொடுக்குது. ஆனா இந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் வளர்றதுக்கு முன்னாடியே இந்த 5 செகண்ட் வீடியோ, இந்த சின்ன வீடியோ அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம மண்டை அதுக்கே பழகிறதுனால அந்த ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் ரசை சுருங்குதுன்ட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை தவிர்க்கணும்னா 2 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களை கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் யாருமே மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்காம இருக்கணும். கூட டீனேஜர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 18+ அவங்க ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் அவங்கள சைல்ட்ஸோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அந்த காலத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்பா அம்மா காலத்தில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்காது. குழந்தைங்க வெளியே ஓடுவாங்க, விளையாடுவாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்கள்லாம் அந்த ஸ்க்ரீன்லேயே அவங்க லைஃப் அப்படியே அடக்கி வச்சுருக்கானுங்க. அதனால அவங்க வந்துட்டு சில ஸ்டடிஸ்லாம் சொல்லியிருக்கனா, அவங்க அதிகமாக ஸ்க்ரீன் டைம் வைக்கிறதுனால, அவங்க அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் பார்க்கறதுனால அவங்க பேசுறது கூட கம்மியாயிடுது. சில குழந்தைகளுக்குலாம் 3 வயசாயும் 4 வயசாயும் பேசாம இருக்காங்க. அது காரணமும் இதுவா இருக்கு. சோ பேரண்ட்ஸா இருக்கிற நீங்களாம் இந்த மாதிரி பிரச்சனை உங்க குழந்தைக்கு வராம தடுக்கணும்னா 2 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு ஸ்கிரீன் டைமே கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாத்துங்க. உங்க குழந்தைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, எல்லாமே நீங்க தான். நல்ல அப்பா அம்மாவா உங்க குழந்தைங்களை வளர்த்தா மட்டுமே போதும். குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் போன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்குங்க. நன்றி.
1: அடுத்ததா ஃபன் அண்ட் மோட்டிவேஷன் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு மிமிக்ரி வந்து பண்ண போறாங்க நம்ம ஐசக் ராஜ். அதை கேட்டு ரசிப்போம்.
2: எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஐசக் ராஜ். நான் வந்து உங்களுக்காக மிமிக்ரி பண்ணலான்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வாய்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஒவ்வொரு வாய்ஸஸும் ஒரு ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் பேரில் இருக்கிற மாதிரியே அதை நடிக்கிறத பற்றி, கலைத்திறமையை பற்றி அவர் வந்து பேசுறாரு. அது எப்படி பேசியிருப்பாரு அப்படின்றது தான்.
3: அதா வணக்கத்தா, அதான் சிவாஜி வந்திருக்கேன். நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தது. அருமையால ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, கலை, கலை திறமை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அது மாதிரிதான் எனக்குள்ளேயும் ஒரு நடிக்கிற ஒரு திறமை இருந்துச்சு. அதை நான் பயன்படுத்தி இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயே கடவுள் பல திறமையை கொடுத்துருப்பாரு. நீங்க எல்லாரும் மோட்டிவேஷனா உங்க திறமையை எடுத்து அதை பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னாடியறலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. போயிட்டு வரட்டுமா?
2: அடுத்ததா எம் ஆர் ராதா சார் வந்தாருன்னா அவர் என்ன பேசிருப்பாரு?
4: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்க எல்லாரும் இந்த இடத்துல பாக்குறதை. இப்ப கூட சொல்லும் போதே சொல்லிட்டாங்க அன்ஒபீடியன்ட். ஆமா, உண்மைதான். எங்க அம்மாவுக்கு கீழ்படியாம, எங்க அம்மா சொல்றதை கேட்காம வீணா ஒரு பொண்ணு பின்னாடி போனதுனால்தான் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். ரொம்ப சேட் சேட் சேட். அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் வாழ்க்கையில சேட் ஆக கூடாதுன்னா உங்க அப்பா அம்மா பேச்சு தயவு செஞ்சு கேளுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கீழ்படிங்க. அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா நீங்களும் பெரிய லெவல்ல வரலாம். அது மட்டும் தான் சொல்லிட்டு போலான்னு வந்துருக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.
2: அடுத்ததா வி எஸ் ராகவன் சார். மல்லிகை பூண்டாலே வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்னைக்கு கூட அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா நாளைக்கும் நான் ப்ரே பண்ணுவேன். அந்த ஆள் தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. தம்பி, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கணுன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்ப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய இதாக வருவாங்க. காலேஜ் படிக்கிறீங்கன்னா சொல்லவே வேணாம், சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். புரியுதா தம்பி? டேய் கவுனிடா, உனக்காக தான் பேசுகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், வாழ்க்கையில் வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு குறிக்கோளை வச்சுருப்பீங்க. இன்றைக்கே தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் கற்றுக்குங்கடா. டேய் வரட்டுமா? வரேன், பாய், தேங்க்யூ. அடுத்ததாக ரஜினி சார் வர்றாரு. கண்ணா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி கண்ணா. ஹாய் கடா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த எஃப்எம் மூலயமா உங்களை பாக்குறதுல. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா நண்பனை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. நண்பு தானே கண்ணா? ஏ சூர்யா யார் தெரியுமா? ஏ தேவானா யார் தெரியுமா? நண்பேண்டா. கண்டிப்பா சொல்றேன். எப்படி வாழ்க்கையில மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஏன் இதை சேர்க்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமானது நண்பன் கண்ணா. மாதா, பிதா, குரு, தெய்வம் எப்படி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல நண்பன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இவங்க எல்லாம் வாழ்க்கையில உனக்கு வழி காட்டுறாங்களோ அதே மாதிரிதான் கண்ணா நண்பனும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். கண்டிப்பா சொல்றேன், ஒரு நல்ல நண்பனை நீ வாழ்க்கையில சூஸ் பண்ணினா நல்ல உயரத்துக்கு போயிடலாம். வாய்ப்புக்கு

0: கூடி விடைபெறுகிறேன். நன்றி கண்ணா, வணக்கம்.
1: வட்டா.
0: அடுத்ததா கமல் சார், அவர் வந்து உங்ககிட்ட பேசினாரா? என்ன பேசியிருப்பாரு?
1: ஆ அபிராமி, சாரி, இங்கே அபிராமியை பற்றி பேசக்கூடாது. புக்கு அதான் என்கிட்ட சொன்னாங்க. புக் உண்மையிலே புக்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் ஏ பிக் லீடர்ஸ். புக்கு வந்து பல லீடர்ஸை பல பேரை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலும் பல புக்கு வந்து இருக்குது. பட் நான் அதில் வந்து ஒரு புக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் முக்கியமாக ஒரு புக்கு என்னென்னா அவமானம் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து நான் படிக்கும் போதுல இருந்தே அந்த புக்கு எனக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு, பல விஷயங்களை எனக்கு கற்று கொடுத்துருக்கு. அந்த புக்கு மூலயமா தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நல்ல ஆளாக நிற்கிறேன்னு வச்சிங்களேன், ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் வாழ்க்கையில் உங்கள் படிப்பில் வர புக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நிறைய புக்கு படிங்க, வாழ்க்கையை நல்லபடியாக முடிங்க. தேங்க்யூ. வரட்டா.
0: லாஸ்ட்டாக அப்துல் கலாம் சார்,
2: இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதற்கு முக்கியமாக தூணாக இருப்பது நம்முடைய மாணவர்கள். நம்முடைய மாணவர்கள் கனவு குறித்து என்னிடம் சொன்னார்கள். அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி அந்த கனவு இருக்க வேண்டும் என்றால், அந்த கனவு தூக்கத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் நான் இதை குறித்து ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் வருவதுதான் கனவு. எனவே கனவு காணுங்கள், அந்த கனவு நிறைவேற பாடுபடுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.
3: அடுத்ததா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற தலைப்புல மதுமதி பேச வராங்க, கேட்கலாம்.
4: நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து உடனே முடிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். இந்த டைலாக் நம்ம லைஃப்பில் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்கள். சண்டே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் பாருங்கள், வேற லெவல் மோட்டிவேஷன். அது நாளைக்கு காலைல 5 மணிக்கு எழுந்திருப்போம், டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா புக்ஸ் படிக்கணும், ஃபோன் யூசேஜை வந்து கம்மி பண்ணணும், லைஃப்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணுவோம். ஆனா மண்டே காலில் அலாரம் அடிக்கும் போதுதான் என்ன ஆகும்னு தெரியும். அலாரம் வந்து டிங் டிங் டிங்னு அடிக்கும். ஆனா மைண்ட் என்ன சொல்லும், எழுந்துரு, இன்னைக்கு தான் லைஃபோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லும். நம்ம பாடி டே கொஞ்ச நேரம் தூங்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவ்வளவுதான், நம்ம மோட்டிவேஷனும் அந்த அலாரத்தோடயே போயிடும். இது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு உண்மையான விஷயம் இதுதான். நம்ம எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், பேரண்ட்ஸ் சந்தோஷமா பாத்துக்கணும், நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும், நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும், இப்படி பல ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை அச்சீவ் பண்ண என்ன செய்யணும், டெய்லியும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரீம்ஸில் ஒரு ப்ராப்ளம் டைம் இல்லை, நம்ம போஸ்ட்போன் பண்ணுற ஹேபிட் தான் வந்து அது மெயின் ப்ராப்ளமே. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னா டெய்லியும் 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா டெய்லி 15 மினிட்ஸ் வாக் பண்ணலாம். சின்ன சின்ன எஃபோர்ட் சேர்ந்தாதான் பெரிய சக்ஸஸே உருவாகும். லேட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ட்ரை பண்ணாமல் விட்டுறது தான் நம்மளோட க்ரோத்தை தடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா நினச்சிட்டா அது இன்றைக்கே ஒரு சின்ன ஸ்டெப்பாக எடுங்க. ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
3: ஒரு சூப்பரான சினிமா பாட்டு பாட வராங்க நம்ம ஜாய்ஸ், அதை கேட்டு ரசிக்கலாம்.

0: கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடலூர் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் மாணவர்கள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சி.
1: நேரம் 3:29. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
4: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சூப்பரான ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட தான் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நீங்க எப்படி செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நீங்க என் கூட ஷேர் பண்றதுக்கு உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களே நீங்களே எப்படி செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மோனிஷா பன்ருட்டில இருந்து பேசுறேன்.
0: ஹாய் மோனிஷா, என்ன படிக்கிறீங்க?
1: நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன்.
0: மேக்ஸா, சூப்பர் சூப்பர் மோனிஷா. நீங்க எப்படி காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ்ல எப்படி உம்முனே இருப்பீங்களா, இல்ல ஜாலியா அந்த கிளாஸே நல்லா ஃபன்னா வச்சுக்குவீங்களா?
1: ஜாலியா ஃபன்னா தான் வச்சுப்போம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் மோனிஷா. சரி, நீங்களே உங்களை வந்து ரொம்ப டவுனா இருக்கப்ப வந்து உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேஷன் பண்ணிக்குவீங்க?
1: இப்ப ஸ்டடிஸ் டவுனா இருந்தா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம மார்க் எடுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்த தடவை நம்மளே எடுத்து நம்ம கான்பிடன்ஸா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணி நம்ம வந்து எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மோனிஷா, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஃபார் த காலிங்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: இன்னொரு காலர் வராங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம லைவ்ல இருக்கோம்.
2: என் பேர் நிவேதிதா, நாங்க பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம்.
0: ஹாய் நிவேதிதா, என்ன படிக்கிறீங்க?
2: நான் பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
0: பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர், சூப்பர். நீங்க உங்களை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில. சொல்லுங்க, நீங்க உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்கன்னு?
2: நான் என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டா எனக்கு உடனே வந்து லைக் என்னுடைய பாசிட்டிவா மாறிடும் என்னுடைய சிச்சுவேஷன் எல்லாமே.
0: சூப்பர். இது என்னது, பிரியாணியா என்னது?
2: இல்ல மந்தி.
0: ஓ மந்தியா, சூப்பர் சூப்பர். நானுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நல்லா சாப்பிடுவேன், அதுவே என் ஸ்ட்ரெஸ் குறைச்சு நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கலாம் சொல்லி.
2: ரைட் நவ நாங்க ரொம்ப வந்து லோவா இருக்கோம், இப்ப எல்லாரும் நாங்க மந்தி சாப்பிட்டு இருக்கோம்.
0: அப்படிங்களா? ஓ, சாட்டர்டே பேசுறீங்களா?
2: ஆமா.
0: ஓ, உங்களுக்கு வயித்து தான் வலிக்க போகுது, என்கிட்ட சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறீங்கல்ல.
2: அப்படியெல்லாம் இருக்கட்டும்.
0: சரி சரி, இருந்தாலும் வீட்டுல போய் மாத்திரை போட்டுக்கோங்க. ஓகே ஓகே
2: ஓகே ஓகே
0: ஓகே, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ ஃபார் த காலிங்.
2: தேங்க்யூ.
0: ஓகே, எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பராக பேசினாங்க. நீங்களும் இது போல கூட நீங்களும் உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2 2 7 1 7 6 0 2 2 7 1 7 7 0. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 சேர்த்து டயல் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. சாங் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 3:43 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில செல்ஃப் மோட்டிவேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.

0: யார் நீங்க உங்களை எப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து பாண்டில இருந்து பேசுறேன் மேம். என் பேர் ரேஷ்மா.
0: ஹாய் ரேஷ்மா, என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன்.
0: பிசிஏ, சூப்பர் சூப்பர் ரேஷ்மா. காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸாம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
1: உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் தான் எங்களுக்கு எக்ஸாம் செம்.
0: அப்படிங்களா, சூப்பர் சூப்பர், நல்லா எழுதுங்க. அப்படிங்களா, இப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுங்க அப்படின்னு நான் சொல்லனா எப்படி? ஆமா கண்டிப்பா, இப்ப நீங்க எனக்காக பாட்டு பாடியே தான் ஆகணும்.
1: ஓகே மேம்,
0: ஓகே பாடுங்க. பரவாயில்ல, கேட்டவொடனே பாடுறேன்ட்டீங்க. தேங்க்யூ.

0: போதும் மேம்.
1: போதுமா, வேற ஏதாவது பாட்டு இருக்கா? செமையா பாண்டிங்க, வாய்ஸும் சூப்பரா இருந்துச்சு. வேற ஏதாவது பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு இருக்கா ஏதாவது?
0: முகுந்த சாங், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அந்த பாட்டும் பாடுவீங்களா? ஓகே ஓகே, ரெடியா?
0: எஸ் மேம்.
1: ஓகே பாடுங்க.
0: முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தவனம் தாம் பின்னையுண்டவாயால் மண்ணையுண்டவாம் பின்னையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. போதும் மேம்.
1: ஓகே, சூப்பரா பாண்டிங்க. கேட்ட உடனே உங்களுக்கு அது மோட்டிவேட் ஆகுமா? இல்ல, உங்களை சுத்தி கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் த கால்.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ மேம். இந்த இன்னொரு காலர் வராங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கல்லூர் மாவட்டத்திலிருந்து பிச்சுமதி பேசுறேன்
1: மேடம். ஓகே, இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிகழ்ச்சி இது. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் எப்படி உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2 2 7 1 7 6 0 2 2 7 1 7 7 0. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
8: வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுற.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 3:53 ஆயிட்டு இருக்கு. நான் தான் உங்க பிரியங்கா, கல்லூரி புக்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்களை எப்படி செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்கன்னு பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
11: ஹலோ
10: ஹலோ, ஹாய், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: ஹாய்
10: நிஷாந்தினி, என்ன படிக்கிறீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஏமா, என்ன டிகிரி படிக்கிறீங்க?
11: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம்.
10: கம்ப்யூட்டர் சயின்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, உங்க கிளாஸ்ல நீங்க எப்படி இருப்பீங்க? ஜாலியா இருப்பீங்களா இல்ல ரொம்ப அமைதியான டைப்? இருக்கிற இடமே எனக்கு தெரியாதுப்பா, என்ன அப்படின்னு இருப்பீங்களா?
11: அப்படிலாம் இல்ல மேம், எல்லா குட்டி பேசுவேன், ஜாலியா இருப்பேன், கிளாஸ்லயே நான் தான் இருக்கேன்னு தெரியும் அப்படின்னு மேம்.
10: சூப்பர் சூப்பர், கேட்கவே நல்லா இருக்கே. ஓகே, இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில வந்து உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்க அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி சொல்லுங்க, நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கப்ப உங்களை நீங்க எப்படி மோட்டிவேஷன் பண்ணிப்பீங்க?
11: ஆல் இஸ் வெல் மேம், எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பறோம்.
10: ஓகே சூப்பர், வேற என்ன பண்ணுவீங்க?
11: எவ்ரிதிங் வில் பீ ஆல்ரைட், எல்லாமே நல்லதே நடக்கும் நம்பினா நல்லது.

கண்டிப்பா எல்லாருமே வந்து யாருக்காவது கஷ்டமா இருக்கும்னா நமக்கு வந்து 1000 ஐடியா தோணும், நம்ம மனசுல டன் கணக்குல தோணும் மோட்டிவேஷன் நமக்கு மத்தவங்களுக்கு சொல்றப்ப. ஆனா நமக்கு மைண்டு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கப்ப வந்து நமக்கு அந்த டைம்ல எதுவுமே தோணாது. அந்த டைம்ல தான் நம்ம சாங்ஸ் கேட்கறதோ இல்ல நல்லா சாப்பிட்றதோ இல்ல யார்ட்டையாவது பேசுறதோ அப்படின்றதே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும், இல்ல புக்ஸ் படிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த டிப்ரெஷனை குறைச்சிட்டு அடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங் சொல்லியாச்சு. ஸோ யார் வந்திருக்கேன் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, இது என்ன டைம் அப்படின்னாலே ஒரு டீ ஸ்நாக்ஸோடு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான். இருந்தாலும் நம்மளோட எஃப்எம் ரெயின்போவை டியூன் பண்ணி வச்சீங்கன்னா அங்கதான்ப்பா இருக்கு விஷயமே. நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோல தான் இருக்கும். ஸோ நான் உங்களோட ஆர்ஜே லாவண்யா பேசிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு ஆர்ஜே யாரு? என்ன மாதிரியான ஒரு டயலாக் கொடுத்தாலும் அதை வந்து அப்படியே ஃபன்னாவும் கொண்டு போவாங்க, சீரியஸாவும் கொண்டு போவாங்க. நான் பெர்ஃபார்ம் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கட் கேமரா ரோலிங் ஷோல தான் இருக்கும். ஸோ என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு கொடுக்கிற டயலாக் ஃபன்னா இல்லனா வந்து சீரியஸா பேச போறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக் பே பண்ணிடலாம்.
2: கண்டிப்பா.
1: எஸ் சோ உங்களுக்காக டயலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்?
4: ஆ அப்படி கேளுங்க. ரெண்டு பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும்.
5: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: ஆஹா, இப்ப இந்த நேரா தான் போய் பேச முடியாது உங்களால. ஆனா ஏன் கூடயும் பாரி கூடயும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கால் பண்ணி எஃப்எம் ரெயின்போல இந்த டைலாக்க பேச போறீங்க. ஓகேவா? அப்படி நேர்லதான் போய் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770. சோ இந்த நம்பர்ல கால் பண்ணி இந்த டைலாக்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இங்க 2 members ஆர் வெயிட்டிங். சோ எதுக்காக நீங்களும் வெயிட் பண்றீங்க? உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. உங்களோட டைலாக கேக்குறதுக்காக
4: ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும் ஆனா ஃப்ரீயா பேசணும்.
5: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: நம்மளுடைய நேயர் வந்தாச்சு சொன்ன மாதிரியே. சோ யார் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
6: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், கேட்டீங்களா? கட்டு
6: இல்ல, இன்னொரு வாட்டி போடுங்க, நாங்க ஆப்ல கேக்குறோம்.
1: ஓகே, உங்களுக்காக நான் மறுபடியும் ப்ளே பண்றேன், கேட்டுக்கோங்க ஐயப்பன் சார்.
3: சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்?
4: ஆ அப்படி கேளுங்க. ரெண்டு பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும்.
5: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: ஓகே, கேட்டாச்சா?
6: ஆ கேட்டாச்சு.
1: ஓகே, அப்ப ரெடியா இருக்கீங்க?
6: ஆ ரெடி.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
6: சார் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? ஆ அப்படி கேளுங்க. ரெண்டு பேர் பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். ஒரு மாசம் பூரா பேசணும். 24 மணி நேரமும் பேசணும். 24 மணி நேரமும் பேசணும்.

0: பரிசு பூரா பேசணும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: நீங்க வந்து ஆனா போன்ல வந்து சூப்பரா பேசிட்டீங்க. பாராட்டுக்கள் ஐயப்பன் சார், ரொம்ப சூப்பராவே ஃபர்ஸ்ட் காலரா வந்து அது கொஞ்சம் கூட டயலாக் நீங்க அப்படியே மறக்காம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். கால் பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஹிட் சாங் வருது வேட்டை திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: ஓஹோ, என்னப்பா பாட்டு போடாம இப்படி திடீர்னு மறுபடியும் பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? பாட்டு போடலாம் வேணாம், நாங்க மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், இரு மேடங்களுக்கும் வணக்கம். மாலை வணக்கம். இனிமையான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: நல்லாத்தூர்ல இருந்து சாமிக்கன் பேசுறேன் மேடம்.
0: நலமா?
1: நலமா இருக்காங்க மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் மேடம். டயலாக் கேட்டீங்களா?
2: ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும்.
3: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
0: என்ன, நீங்க பேச ரெடி ஆயிட்டீங்களா?
1: கொஞ்சம் நீளமா போவோம், இருக்கலாங்களா?
0: நீங்க இந்த டைலாக் சொல்ல மாட்டீங்களா? போ,
1: நான் ஒரு டைலாக் சொல்லிடுறேன் மேடம், அதுக்கு அப்புறம் இந்த டைலாக் பேசுறேன்.
0: ஓகே ஓகே, சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: பிரிக்க முடியாதது என்னோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் வேணும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், தீனைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். டயலாக் நல்லா இருந்ததுங்களா மேடம்?
0: செமையா இருந்தது சார். ஃப்ளோ கன்சிஸ்டன்டா சூப்பரா, ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்ப நம்ம டயலாக் போயிடலாமா? மறுபடியும் உங்களுக்காக பிளே பண்ணுமா? சரி ஓகே.
4: ஆமா சார், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்?
2: அப்படி கேளுங்க. ரெண்டு பேரும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும்.
3: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: பிடிக்கும் கேட்டுங்க மேடம், என்ன மாதிரி பிடிக்கும்? நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லா பேசணும், வருஷம் ஃபுல்லா பேசணும், பேசிட்டே இருக்கணும்.
0: அதுக்காக போன்ல பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க?
1: ஆமா மேடம். மேடம் உங்ககிட்ட நான் வருஷம் ஃபுல்லாவும் பேசணும். நான் ஏற்கனவே ரெயின்போல பேசிட்டு
0: இருக்கேன்,
1: வெற்றி சார்கிட்டலாம் பேசிருக்கிறேன்.
0: ஓகே ஓகே.
1: வெற்றி சார் என்ன கேப்பாங்கன்னா, நீங்க பழைய பாட்டுல எனக்கு பாடி காமிங்க அப்படின்னு.
0: ஓகே ஓகே, சூப்பர். அப்ப நீங்க இப்ப தொடர்ந்து பேசிட்டே இருங்க, நம்மளோட எஃப்எம் ரெயின்போல. பாராட்டுகள் சார், உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நன்றி
5: நன்றி
1: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம்.
0: ஓகே, சோ நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய அடுத்த காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?

0: கலைவாணி மேடம், நம்ம லைவ்ல இருக்கோம். டைலாக் அப்படியே நீங்க வந்தாலே பயங்கரமா ஒரு பவர், அப்படியே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடுவீங்கன்னு தெரியும். டைலாக் எல்லாம் ஃபுல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஓகே, நாங்க உங்ககிட்ட ஆனா நேர்ல பேச முடியாது, இருந்தாலும் நீங்க இப்ப எங்க கூட போன்ல பேச போறீங்க. ரெடியா?
1: கட், கேமரா ரோலிங்.
2: சார், உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்? அப்படி கேளுங்க. ரெண்டு பேரும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். அதுக்கு நீங்க நேரா தான் போய் பேசணும்.
1: இது எல்லாரோடைய மனசுலயும் இருக்க ஒரு ஆசையாக இருக்கு. இல்ல,
0: ஃப்ரீயா தான் பேசணும் இல்லையா? சோ அந்த அளவுக்கு நீங்க பயங்கரமா அப்படியே டைலாக் அப்படியே இந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீயா பேசணும்ன்றதுக்காக இந்த கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டீங்க தானே, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காலரா வந்துட்டு இருப்பீங்க. நேர்ல போய் பேச முடியலனாலும் பாரிக்கிட்டியும் லாவண்யாக்கிட்டயும் பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்மளோட காலர் வந்துட்டே இருக்காங்க. சரி, உங்களுக்காக நாங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் போட்டுருங்க, பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஓகேவா? சோ உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஓகே, ஸோ நம்மளோட டைம் வந்து இப்போ கரெக்டாக 4:15 ஆறு நொடிகள் ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங் ஷோவில் தான் நானும் பாரியும் வந்து நிறைய பேர் கூட பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்மளோட இந்த சூப்பர் டயலாகை சொல்கிறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இரு மேடமுக்கு வணக்கம் சொல்வது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: முருகன் சார், சூப்பராக இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தாச்சு, அதனால உங்களுக்கு உடனே யோசிக்காமல் கட் கேமரா ரோலிங் சொல்லிடலாம்.
2: ரெடி மேடம்? ரெடி மேடம்.
1: கேமரா ரோலிங்
2: சார். என்ன மாதிரி ஸ்கீம் வேணும்? அப்படி கேளுங்க. வருஷம் ஃபுல்லா பேசணும், அதுவும் ஃப்ரீயா பேசணும், ஒரு நாள் கூட விடாம பேசணும், 24 மணி நேரமும். அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
1: அல்டிமேட் சார்.
0: அது கூட நீங்க மூச்சு விடாம பேசுனீங்க, அதுக்காகவே அல்டிமேட். ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க முருகன் சார். நன்றி மற்றும் பாராட்டுகள்.
2: உங்கள் இருவருக்கும் நன்றி, மாலை வணக்கம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே சார், நம்மளோட அடுத்த நேயர் யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, ஸோ அப்படியே லைன் அடுத்தடுத்து வர்றதுனால ரொம்ப பிஸியாக வந்து இந்த லைனில் ட்ரை பண்ணுறாங்க, உடனே அந்த லைனுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால பிஸியாகவே நம்மளோட லைன் இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் கொடுக்கலாம். அதுக்குள்ளே யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: ஓகே, சோ நம்மளோட அடுத்த நேயர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். இனிமையான புன்னகரசி லாவணிய மேடத்திற்கும் பாரிஜாத பூ மேடத்திற்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
0: நல்லமா இருக்கும் வெண்ணிலா மேடம், பயங்கரமான டயலாக்ஸ் கொடுத்தாச்சு உங்களுக்கு. நீங்க எங்க கூட நேர்ல வந்து பேச போறீங்களா?
1: ரெடியா கேட்டு வச்சிட்டீங்களா?
5: என்ன
1: மாதிரியான ஸ்கீம் வேணும் அப்படின்னு நாங்க கேக்குறோம். சோ ரெடியா இருங்க. கட் கேமரா ரோலிங்.
5: என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் வேணும்? அப்படி கேளுங்க. ரெண்டு பேரும் பேசுற மாதிரி இருக்கணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாத வருஷம் உள்ளா பேசணும், ஃப்ரீயா பேசணும். அப்ப நீ நேர்லதான் போய் பேசணும்.
0: ஓகே, நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுறோம் வண்ணிலா மேடம்.
5: ஓகேவா? பேசணும் மேடம், அது வாய்ப்பு வருதான்னு பாப்போம். இல்ல நாங்க வந்துறோம் பாண்டிக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, மோஸ்ட் வெல்கம்.
0: சூப்பர் வண்ணிலா மேடம், பயங்கரமா ட்ரை பண்ணீங்க. தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: நன்றி.
0: ஓகே, சோ பாரி இப்ப பார்த்தாலே தெரியும், அதாவது ஃப்ரீயா தான் போய் பேசணும். இந்த மாதிரி நீங்க 24 மணி நேரம் பேசணும், ஃப்ரீயா தான் பேசணும், அப்படி ஏதாவது ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கேட்டிருக்கீங்களா?
1: இல்ல, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு காலத்துல அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 100 SMS தான் ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல இருக்கும். அப்ப கரெக்டா அச்சுச்சோ, இப்ப ஒரு நம்ம ஒரு சாட் பண்றோம் காலேஜ்ல அப்படின்னாக்கா கவுண்ட் முடிஞ்சிச்சு, ஒரு ஒரு கவுண்டா பார்த்து பார்த்து பெரிய பெரிய மெசேஜ்
0: பேசிடலாமா?
2: சார், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கிரீன் வேணும்? அதாவது ரெண்டு பேரும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம

0: பேசணும், வருஷம் முழுவதும் பேசணும், ஃப்ரீயா பேசணும்.
1: ராமையா
0: எனக்கு அந்த ரூம் வேணும், அந்த ரூம் எல்லாம் விட முடியாதியா? ஆமா, இந்த பங்களாவில எத்தனை பேர் யார் யார் வாடகைக்கு இருக்காங்க? ஏன் கண்டவன் இருக்கான் உன்னையும் சேர்த்து, அந்த கண்டவங்க குடுக்கற வாடகை எல்லாம் அந்த முதலாளி போய் சேர்றா? ஏன் ஐயோ அடிமடியிலே கை வைக்கிற, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த ரூம் வேணும், காசு கூடிய ரூம் குடுக்கறேன், காசு கொடுத்தா சொர்க்கத்திலே இடம் கிடைக்க, நீ ஒண்ணு சொர்க்கத்துல இடம் கிடைக்கணும், எனக்கு அந்த ரூம் விட்டாலே போதும். யோ, இந்த பங்களா வாடகை விட்டு வாடகை சொல்லி என் மாமனுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் ஐயா. அப்படியா? ஏய் மடம் மாமா, முதலாளி என்ன நீ அந்த ஆளை பார்த்து எப்ப பார்த்தாலும் முதலாளி முதலாளிங்கிற, பேன் சட்டம் போடலாம் உனக்கு முதலாளியா? அதான் இந்த ஊர்ல எல்லாரும் போடுறாங்களே.
2: தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கு இல்லையா, சோ அதுக்காக உங்களுக்காக ஒரு சாங் வருது சிறுத்தை திரைப்படத்துல இருந்து. தொடர்ந்து கேளுங்க FM 90.8.

0: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: ஓகே, சோ கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். டைம் சரியா 4:25 நொடிகள் ஆயாச்சு. அடுத்ததா யார் வந்து நம்மளுடைய டயலாக சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் சார், டயலாக் கேட்டீங்களா?
3: கண்டிப்பா, இன்னும் பத்தி நீங்க பிளே பண்ணுங்க மேம், நான் கேட்டுட்டு அந்த டயலாக் சொல்றேன்.
2: ஓகே, உங்களுக்காக டயலாக் வந்துகிட்டே இருக்கு.
4: சார், உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் தேவைப்படும்?
5: அப்படி கேளுங்க. ரெண்டு பேரும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும்.
6: அதுக்கு நீ நேரா தான் போய் பேசணும்.
2: கேட்டாச்சா?
3: கேட்டேன்.
2: ஓகே, சோ அப்ப ரெடியா இருக்கீங்க? ஓகே, கேமரா ரோலிங்.
3: உங்களுக்கு என்ன மாதிரி போன் வேணும்? நாங்க ரெண்டு பேரும் தினமும் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், வாரத்துல ஒரு நாள் விடாம பேசணும், வருஷம் முழுக்க பேசணும்.
2: கொஞ்சம் கஷ்டம் அதனால. ஓகே, ரொம்ப சூப்பரா. ஆனா நீங்க அப்படியே கரெக்டா கேட்டு அது அப்படியே ஒரு காம்பாக்டா அழகா வந்து சொன்னீங்க, அதுக்கு பாராட்டுகள்.
3: என்ன மாதிரி போன் வேணும்? எனக்கு ரெண்டு பேரும் பேசுற மாதிரி, நாள் முழுக்க பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், வருஷம் முழுக்க பேசணும், ஃப்ரீயா பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நேல போய் தான் பேசணும். அடிச்சு அழுதுகிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி போன் வேணும்? எனக்கு ரெண்டு பேரும் பேசணும், நாள் முழுக்க பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், வாரம் முழுக்க ஒரு நாள் விடாம பேசணும், வருஷம் முழுக்க ஃப்ரீயா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கா நீங்க நேரடியா போய் பேசிக்கோங்க. அடுத்து நிறைவா, உங்களுக்கு இது மாதிரி போன் வேணும்? எனக்கு 24 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கணும், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாரம் முழுக்க பேசணும், ஏன் வருஷம் ஃபுல்லும் பேசிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரீயா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கா நீங்க நேரடியா போய் பேசிக்கோங்க.
2: பயங்கர எமோஷன்ஸ் தான். நீங்க அந்த டயலாக் அப்படியே அந்த எமோஷனுக்குள்ளேயே கொண்டு போயிட்டீங்க.
3: அப்படியா? நல்லது.
2: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார், நன்றி. சந்தானம் சார் வந்து ஆர்யாவோட அதே கோம்போல அதே படத்துல இருந்து இன்னொரு டயலாக நம்மளோட நேயர்களுக்காக நம்ம வந்து கொடுக்க
7: போறோம்.
2: ஒன்னு வந்து நீங்க இந்த டயலாக் சொல்ல போறீங்க, ஃப்ரீயா பேச போறேன்னு, இன்னொரு டயலாக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க

0: பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டைலாகையும் உங்களுக்காக சொல்றேன். அடுத்தடுத்து வர எல்லாருமே ரெண்டு டைலாகையும் சொல்ல போறாங்க. ஓகே,
1: சூப்பர் சூப்பர்.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே பிரபா மேடம், டைலாக் கேட்டாச்சா? பேசலாமா?
2: பேசலாம் மேம்.
0: ஓகே,
1: நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். நீங்க டைலாக் கேட்டீங்க இல்லையா, அதே படத்துல இருந்து மேடம் நமக்காக இன்னொரு கிளிப்பிங்கும் ப்ளே பண்றேன்னு சொல்லிருந்தாங்க, அதையும் கேட்டுடலாமா?
0: ஆமா, ஆனா நாங்க உங்களை ரொம்ப பயமுறுத்த மாட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டைலாக் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் டைலாக்.
1: ஓகே, கரெக்ட்.
0: ஓகேவா, அந்த டைலாக் சொல்லிட்டு பிறகு நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் டைலாக் கொடுப்போம்.
2: எனக்கு ரெண்டு பேர் பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் விடாம பேசணும்.
1: ஆனா ஃப்ரீயா பேசணும்,
2: ஆனா ஃப்ரீயா பேசணும்.
3: நம்ம ஊரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு, ஒன்லி பீசா பர்கர் தான் சாப்பிடுவாரு, மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க, நடு நடுவுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே போட்டுங்க.
0: ஓகேவா, கேட்டாச்சா?
1: மேடம் கேட்டிங்களா?
0: சரியா கேக்கலையா? உங்களுக்கு
1: ஒன்ஸ் மோர் உங்களுக்காக நாங்க ப்ளே பண்றோம். அதே
0: இருக்கீங்க, அவங்களுக்கு கேப்போம், நீங்களே வாய்ப்பு கொடுப்பீங்க.
1: அதே சீக்வென்ஸ் கண்டினியூஷன்.
0: உங்களுக்கு இன்னொரு தடவை வேணுமா பிரபா மேடம்? இன்னொரு தடவை டைலாக் வேணுமா?
3: இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு, ஒன்லி பீசா பர்கர் தான் சாப்பிடுவாரு, மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க, நடு நடுவுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே போட்டுங்க.
0: கேட்டாச்சா? ஓகே சார், ரெடி. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா நீங்க இப்ப ஆன் தி ஸ்பாட் நாங்க டயலாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால நீங்க வந்து ரொம்ப அப்படியே கஷ்டம்லாம் பட வேணாம். உங்களுக்கு அதுல நீங்க என்ன கேட்ச் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா?
1: ஜாலியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கட், கேமரா ரோலிங்.
2: சார் எங்க வேலை பாக்குறாரு? சார் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரு பீஸா பர்கர் அதான் சாப்பிடுவாரு.
0: பாராட்டுக்கள் உங்களுக்கு.
1: என்ன
0: பண்றீங்க?
1: அப்படின்னா
0: டைலாக்ல என்ன பண்றீங்க? ஓகே, சோ நம்மளோட அடுத்த நேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த சர்ப்ரைஸ் டைலாக் கொடுத்துடலாமா? ஓகே, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார் இங்க இருந்து?
4: உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம் வேணும்? எனக்கு எனக்கு இந்த வந்து
1: ரெண்டு பேரும் பேசணும்,
4: ரெண்டு பேரும் பேசணும், ஒரு நாள் ஃபுல்லா பேசணும், ஒரு வாரம் ஃபுல்லா பேசணும், ஒரு வருஷம் ஃபுல்லா பேசணும், நேர்ல பேசுற மாதிரியே இருக்கணும். அப்போ நீ போய்

0: நேர்ல தான்
1: ஒரு வாரம் ஃபுல்லா பேசணும், ஒரு வருஷம் ஃபுல்லா
2: பேசணும்.
1: அப்ப அதுக்கு நீங்க நேர்லதான் போய் பேசணும்.
3: சாரு, நம்ம ஊரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு, ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு, மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க, நடு நடுவுல மானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்களே போட்டுக்கங்க.
1: அவரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, அவரு பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு, அதனால நீங்க நடுவுல நடுவுல இந்த மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
2: சூப்பர் மேடம், லோவா தான் கேட்டுச்சு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க.
1: ரொம்ப லோவா கேக்குது, அப்புறம்
2: முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கு, பிரேக் முடிஞ்சோட உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல நீங்க பேசி அசத்தணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஓகே, ஸோ 4:41:31 ஆயாச்சு. நம்ம வந்து கட் கேமரா ரோலிங் ஷோல இருக்கும் ரெண்டு டைலாக் கொடுத்தோம். அடுத்ததா யார் அதை பெர்ஃபார்ம் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாரு, இங்க இருந்து பேசுறது?
1: வாழப்பட்டம் பாளையம் கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் கலா மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: மேடம், டைலாக் கேட்டீங்களா?
1: ஒரு நாள் முழுக்க ஒரு வருஷம் ஃபுல்லா பேசணும் அதுக்கு நீங்க நேர்ல தான் போய் பேசணும் சார்.
0: என்ன வேலை செய்றீங்க? காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு.
1: ஆனா வந்து பீசா பருக்கு தான் சாப்பிடுவாரு. நீங்க எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க.
0: மானே தேனி
1: ஆன நடுவுல வந்து மானே தேனி போன் பண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுக்கிறோம்.
2: வாழ்த்துக்கள்.
1: ரெண்டு பேருமே சூப்பரா பண்றீங்க. வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி.

0: மேம். ஓகே, ஆமா, அதாவது இவர் வந்து என்ன என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டவுடனே சில நேரங்கள்ல பாரு, நீங்களே தெரியும் இல்லையா, நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு
1: கேட்டவுடனே ஏதாவது சொல்லுப்பா,
0: என்னால சமாளிக்க முடியல, நீ ஏதாவது சொல்லி சமாளிப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா யூஸ்வலா. சோ அந்த மாதிரிதான் இந்த ஆக்சுவலி இந்த சீனோட சீக்வன்ஸ் அப்படிதான் இருக்கும், ஏதாவது சொல்லி சமாளிடா. ஆனா அவர் அதுக்கு மேல பயங்கரமா ஒன்லி பீஸா பர்கர் மட்டும் தான்
1: சாப்பிடுவாரு. நம்ம ஊர் காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுறாரு அப்படின்னா, நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல
0: எடுங்க.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி. அவங்களே வந்து அந்த மாமனார் வந்து கேட்பாரு, அப்புறம் தம்பி என்ன பண்றீங்க, என்ன துபாயில வாங்கனே வாங்கனேன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. சோ வேலை தேடிட்டு இருக்க டைம்ல எல்லாரும் வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறதுக்கு,
0: ஆமா, அந்த ஒரு வார்த்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது யாராவது சொல்லி சமாளிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்போம் இல்லையா. சோ அப்படிதான் வந்து ஆக்சுவலி இந்த செகண்ட் டைலாக் ஏதாவது செஞ்சு கொஞ்சம் சொல்லி சமாளி மச்சான் அப்படின்னு சொல்லும் போது,
1: அதே மாதிரி எனக்கு இன்னொரு பழைய டைலாக் கூட ஞாபகம் வருது மேம். என்னன்னா, நம்ம முன்னாடி இதுல வந்து ஜெமினி கணேசன் சார், இவங்க தங்கவேலு சார் நினைக்கிறேன், மன்னாரன் கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்ல,
0: அது வரை இப்ப வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கு. ஓகே, நம்ம பேசிட்டே இருக்கோம், நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, சோ என்னன்னு தெரியல, சோ லைன் கட் ஆயிடுச்சு. நம்ம பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பயங்கரமா நடுவில் அவங்களும் ரொம்ப எந்துவா வந்தாங்க, அவங்களோட டயலாக சொல்றதுக்கு லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அவங்க சொல்லிட்டே இருந்த மாதிரி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சமாளிக்கிறது கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டே
1: இருக்காங்க. டேய், இவர்தான் மன்னாரன் கம்பெனில ஜெனரல் மேனேஜர் ஆண்டா அப்படின்னா, நீ நம்ம கம்பெனியை பத்தி சொல்லி, ராஜ மன்னார் சார் நாங்க அப்படின்னு ஜெமினி சார். சோ ரொம்பவே ஃபன்னியா, எல்லா காலகட்டத்திலயும் ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சூப்பரா வந்து பப்ளியா காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
0: ஆஜராக வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காப்பாத்தவே இல்ல அவரு, அவரை வந்து ரொம்ப அழகா மாட்டி விட்டுட்டு போற மாதிரிதான் இருக்கும் அந்த சீனா. அதனாலதான் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு,
1: மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே, சோ நீங்க பயங்கரமா இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோடையும் இந்த ஒரு சீனை வந்து கண்டிப்பா உங்களோட, அதாவது ரியாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்க ஃப்ரெண்டு சமாளிச்சு காப்பாத்திருப்பாங்க இல்லையா, சோ அதையும் நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோல, அது உங்களோட ஃபேவரட்டான FM ரெயின்போல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு காலர் வராங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே, சோ என்னன்னு தெரியல, நம்மளோட நேர் வராங்க பட் கட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அவங்களுக்காக ஒரு சாங் கொடுத்துடலாம், சாங் கேட்டுட்டு லைன் பிடிச்சிட்டு எப்படியாவது வந்துருங்க. ஓகேவா,
1: கண்டிப்பா.

0: ஆஹாஹான்னு சொல்ற மாதிரி நம்மளோட கட் கேமரா ரோலிங் ஷோ உடைய எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. எப்பயுமே கட் கேமரா ரோலிங் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி பவர் பேக் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த 1 ஹவர் எப்படி குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றோம் நாங்க. ஏன்னா டைம் சரியா இப்ப 4:53 23 நொடிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம நல்ல லாஸ்ட் அந்த லக்கி பர்ஃபார்மன்ஸ் ஆன காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஒரு நாள் விடாம வருஷம் ஃபுல்லா பேசணும்.
2: நீங்க எங்க வேலை பாக்குறீங்க?
0: ஜெயா மேடம் ஒரு முடிவோட வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஓகே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணீங்க ஜெயா மேடம், பயங்கரமா இருந்துச்சு உங்களோட டயலாக் டெலிவரி.
1: நான் ஒரே ஒரு டயலாக் சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.

0: இங்க பூக்கிறது பாய்க்கிறது கணிக்கிறது ஏன் நான் பாக்கிறது கூட எனக்கு தான் சொந்தம்.
1: பயங்கரமா இருந்ததுங்க டயலாக். பாராட்டுக்கள் ஜெயா மேடம்.
2: வாழ்த்துக்கள்
0: இருவருக்கும் நன்றி மேம்.
2: நன்றி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஓகே, சோ நம்மளுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்ல பாரி, இந்த டைம் அப்படியே போனதே தெரியல இல்லையா? சோ ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னைக்கு நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம், ஏன்னா அந்த டயலாக் பயங்கரமா இருந்துச்சு, அதே மாதிரி வந்த காலர்ஸும் ரொம்ப சூப்பரா போய் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த கட் கேமரா ரோலிங் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண நம்மளுடைய எல்லா நேர்களுக்கும், சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்காது, டோன்ட் வரி, டெய்லியுமே உங்களுக்காக கட் கேமரா ரோலிங் ஷோ இருக்கு. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே லாவண்யா மற்றும்
2: பாரி.
1: ஓகே, உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 எல்லாரும் உங்க ஊருக்கு வந்திருக்காங்களா, எங்க ஊருக்கு வந்திருக்காங்களான்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இது நம்மை சுற்றி நிகழ்ச்சி தான். சோ இன்னைக்கு ஸ்டுடியோல நான் ஆர்ஜே பாரி, அண்ட் லைவ்ல உங்களை தேடி வந்திருக்காங்க நம்ம ஆர்ஜேஸ் ஜனா மற்றும் பாரதி தேவி. ஹலோ, வணக்கம்.
2: நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்தோட. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக நாங்க என்ன ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க வந்திருக்க ஊர் உச்சிமேடு அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். எங்க ஜனா இருக்கு, பக்கத்துல ஒரு குரலை காணாமே அப்படின்னு நீங்க கேப்பீங்க. இதோ உங்ககிட்ட பேச வச்சிடுறேன்.
3: நிச்சயமா இந்த ஊர் வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு இல்லையா சனா. அதாவது இந்த பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த கடலூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு கிராமப்புற பகுதி அப்படின்னே சொல்லலாம் உச்சிமேடு. அது மட்டும் இல்லாம இங்க விசாரிக்கும் பொழுது ஒரு உயரமான நிலப்பகுதி, அதனால உச்சிமேடு அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க வந்து கால்நடைகள் இது எல்லாமே வந்து நிறைய
2: இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல கேட்கும் போது ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துல வந்து தென்பெண்ணையாறு இருக்கு. சோ அந்த தென்பெண்ணையாறு பிரிட்ஜ் கட்டும் போது இந்த ஊர் நிறைய மணல்லாம் எடுத்துதான் சொல்றாங்க. சோ அது எந்த வகையில அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் யாராட்டெல்லாம் பேசுறோமோ அந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த உச்சிமேடு உள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் ஞானமேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சோ எக்ஸாக்டா எங்க இருக்கு இந்த உச்சிமேடு அப்படின்ற லொகேஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடலூர் தாண்டி செக்போஸ்ட் இருக்கும், அதாவது தென்பெண்ணையா இருக்கும். அந்த பிரிட்ஜ் தாண்டின உடனே கங்கனாங்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். சோ அந்த ஊர் பக்கத்துலதான் இந்த உச்சிமேடு இருக்கு. இந்த உச்சிமேடுல இருந்து டைரக்டா போனீங்கன்னா நீங்க ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா கடலூர் அந்த பீச்சே போயிடலாம். சோ அங்க உச்சிமேடு பீச் இருக்கு. அது இல்லாம அங்க வந்து ஞானமேடு அப்படின்ற ஒரு ஊரும் இருக்கு. சோ இந்த ஊர்ல நிறைய நிலப்பரப்பு இருக்கு. சோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து நிறைய வந்து வயல்வெளிகள்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம சொன்னா எப்படி இருக்கும், நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு.
3: அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த இடத்த வந்து அந்த காலத்துல வந்து சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், அது மட்டும் இல்லாம விஜய நகர பேரரசர்கள், சோ இதெல்லாம் வந்து ஆண்டதாகவும் சொல்லப்படுது.
2: அப்படியா, எந்த அளவுக்குன்னு தெரியல, வரையறங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு வேறு விருந்து இருக்காரு. அவர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
4: என்னுடைய பெயர் சுகன்.
2: சுகன், சூப்பரா இருக்கு உங்க பேரு. சோ நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
4: என்னென்ன
2: ஸ்போர்ட்ஸ்
4: விளையாடுறாங்க.
2: சரி, அப்ப வந்து மத்த ஊர்லாம் வந்து பீச் வேணும்னா வந்து ஒரு ஊருக்கு தடவை, அதாவது கடலூர் இருக்க சில்வர் பீச், பாண்டிச்சேரியில இருக்க ராக் பீச் வந்து போவாங்க. உச்சிமேடு உங்க ஊர் வழியே ஒரு பீச் வரும்ல, அந்த பீச் எல்லாம் போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா, விளையாடி இருக்கீங்களா, அந்த அனுபவம் எல்லாம் இருக்கா?
4: சின்ன வயசுல போவோம். அந்த மாதிரி மத்த பீச் மாதிரி இல்லாம
2: அமைதியாக
4: இருக்கும், அந்த மாதிரி கிளீனா

0: இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும், என்னென்ன கோயில்கள் இருக்கு?
1: இங்க பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, அஞ்சு ஆறு கோயில் இருக்கு. அது இப்போ ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்கு. ஒரு ஆமா ஒரு ஒரு வீக்ல வந்து ஒரு ஒரு கோயில் நடக்கும். அந்த மாதிரி நல்லா
0: ஊரே வந்து ஜாலியா இருப்பீங்க.
1: ஜாலியா இருக்கும்.
0: ஓகே, சோ இன்னும் உச்சிமேட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று உங்கள் மனதோடு.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 5:10 ஆயிட்டிருக்கு. சோ லைவ்ல உச்சி மேடல இருந்து நம்ம ஆர்ஜேஸ் உங்க கூட பேச தொடர்ந்து இணைந்திருங்க. ஹலோ,
1: நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு கல்யாண சுந்தரம்.
1: அனுசி.
3: ராஜேஸ்வரி.
4: சந்தோஷ்.
1: ரேவதி. ஓகே, நீங்க தான் இந்த இடத்துல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க?
2: நான் வந்து 50 வருஷமா இருக்கிறேன். எனக்கு பிறந்ததுல இருந்து இங்க தான்
1: இருக்கிறேன். நீங்க வந்து சின்ன வயசுல இந்த இடத்த வந்து பாத்துருப்பீங்க இல்லையா? அப்பெல்லாம் வந்து இந்த இடங்கள் வந்து எப்படி
2: குளம்
1: தென்பனையார்
5: இங்க இருக்க மணல் பரப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? மணல் என்ன மாதிரியான மணல்?
2: மணல் ஐயா, ரொம்ப கூட மழை பெய்யா உங்களுக்கு தண்ணி நிக்காது, நிக்காது, ஓடிடும்.
1: இருந்தாங்க
6: அந்த கம்பு விதைச்சி அந்த கம்புல பொடி ஏறும், ரெண்டு மண்ணை வறுத்துவாங்க. அந்த பொடி வந்து தமிழ்

0: சூப்பரா இருக்கும், காசு எல்லாம் சூப்பரா அடிக்குது, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் எல்லாம் சார், இங்க வந்து பழமையான மரங்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா சார்? எத்தனை வருஷம் பேசலாம், இப்ப ரெயின்போ புதுவை நூற்றி இரண்டு புள்ளி
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 5:16. சோ தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
1: நம்மை சுற்றி சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன பிரேக்கா ஒரு சாங் கேட்டுடலாம். பென்னி டயல், கிருஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் குரலில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்னைக்கு உச்சிமேடு அப்படின்ற ஊர் தான் வந்திருக்கும். சோ இங்க இருக்க மக்கள் எல்லாம் பரபரப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய தெருக்கள் ஆட்களே இல்ல, தேடி தேடி போய் பேசிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில ஒரு ஆட்டோட ஒரு அண்ணா வந்திருந்தாரு அவங்க ஃபேமிலியோட. அண்ணன்னா நீங்க வேற சவாரிக்கெல்லாம் போகாதீங்க, இங்கேயே இருந்து உங்க ஊர் பெருமை எல்லாம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் அவங்க ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க சொன்ன ஆட்டோ, அதனால எங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க பாண்டிச்சேரி போறதுக்கு. அந்த கேப்ல அவங்க கிட்ட பேச போறோம். அவங்க அவங்க ஊரை பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்?
2: எங்க வில்லேஜ் வந்து ஜஸ்ட் மழை காலத்துல எல்லாம் ஃப்ரீயா நடக்கலாம், எந்த
1: மழை பெய்ஞ்சாலும் இந்த மணல் வந்து நல்ல மணல் மாங்கான பூமின்றதுனால சீக்கிரமா இழுத்துக்கும், மழை நாள்ல தண்ணி நிக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அதெல்லாம் ஈஸியா நடக்கலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது இல்லாம பீச், அதாவது உச்சி மீது தான் பீச் இருக்குல்ல, அந்த பீச் போன அனுபவங்கள், ஃபேமிலியோட போன அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: பீச்னா கொஞ்சம் பசங்க நர்வஸா இருக்காங்க.

0: கடல் பக்கத்திலேயே இருக்கு, உப்பு தண்ணி எல்லாம் இருக்காது அப்படின்னா
1: நல்லா இருக்கும், தண்ணி நல்லா இருக்கு, அதனாலதான் இந்த ஏரியா வந்து சீக்கிரமா டெவலப் ஆயிருக்கு. நாங்க இங்க இருக்கும் போதெல்லாம் ஃபுல்லா விவசாய நிலம் வந்து உயிரே ரொம்ப பயமா இருக்கும், அதெல்லாம் 24 hours நடமாட்டத்துல
0: இருக்காங்க. மெயினா அப்படியே உங்க ஊரை தாண்டிதான் கடலூருக்கே போக முடியும் இல்லையா?
1: நாங்க ஜஸ்ட் எப்படின்னா அந்த பக்கம் கால் வச்சா பாண்டிச்சேரி, இந்தாண்டா கால்
0: அதுவும் சொல்லணும் நினைச்சேன். நீங்களே இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான, ஒரே பேர்ல பாண்டிச்சேரியும் இருக்கு தமிழ்நாடு இருக்கு. ஒரு சிறு இப்ப பக்கம் தாண்டி போனீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரி போயிடுவீங்க. பாண்டிச்சேரி இருக்கு, இந்தாண்ட தமிழ்நாடு இருக்கு. டேய், நீ தமிழ்நாடுக்கு போயிட்டு நீ பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ்
1: தான்
0: வராதா? சரி ஓகே. அப்ப இன்னும் வந்து இந்த ஊர்ல வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஊர் வந்து பக்கத்துல தென்பெண்ணையாறு பிரிட்ஜு கட்டும் போது இந்த ஊர்ல இருந்து மணல் எல்லாம் எடுத்து கட்டம்தான் சொல்றாங்க. சோ அந்த மணல் எல்லாம் எந்த பிளேஸ்ல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியுமா? எங்க எப்படி போனா எப்படி போனோம் அந்த பிளேஸ்ல?
1: அவங்க வாங்கி ஃபுல்லா அந்த மேலே பேப்பர் ஏறுது இல்லையா, அந்த ஹைட் போறதுக்கு யூஸ் பண்ணாங்க. நம்ம
0: அப்ப உங்களுக்கு
1: இப்ப யாருக்கா எடுத்து போறீங்க அந்த
0: மணல் நிறைய
1: கோயில் அதோட கோபுரம் மட்டும் தண்ணீர் போனாதான் உச்சி மேடுல தண்ணி கால்
0: ஏறுங்க பாரதி.
1: பெரிய கோவில் கோபுரம் தண்ணியில இருந்தாதான் உச்சி மேடு தண்ணி மட்டுமே ஏறும்.
2: மேடான பகுதி இங்க இருந்து பார்த்தா என்னென்ன அப்ப தெரிஞ்சது
1: தெரியாது. நாங்க இருந்து அந்த மாதிரி கிடையாது. ஆனா பெரிய நீங்க சொன்னது அப்படி உச்சி மேடோட ஒரு கலவரம்
0: எஸ்பெஷலா வந்து இந்த உச்சி மேடு ஞான மேடு உள்ள போற ஊருக்குலாம் பாத்தீங்கன்னா காய்கறி வந்து ஃபேமஸ் சொல்லுவாங்க. என்னென்ன காய்கறி எல்லாம் பயிரிடுறாங்க இங்க?
1: வெங்காயம், கத்திரிக்காய், எல்லாமே வந்து விவசாய பூமி தான். ஆமா, நான் நம்ம ஒவ்வொரு தண்டையே பாத்தீங்கன்னா நாணமேடு கத்திரிக்கான்னு சொல்லி ஒரு தனி பேர் இருக்கு. நாணமேடு ஒரு பேங்க் தத்தெடுத்திருக்காரு. கனரா பேங்க் ஃபுல்லா அவங்களுக்கான லோன்ஸ் எல்லாம் வந்து கனரா பேங்க் தான் கொடுப்பாங்க.
0: நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு.
2: இங்க வந்து என்ன மாதிரியான பறவைகள்லாம்
1: மெயினா வந்து நிறைய மயில் நிறைய பறவை பார்க்கலாம். நம்ம ஆத்துக்கு பொட்டமையாத்துக்கு போன பார்க்கலாம். குளங்கொட்டையெல்லாம் வந்து நிறைய பறவை
2: பார்க்கலாம்.
1: ஒரு குளம் இருந்தது, நானே அந்த குளத்தை நீச்சல் அடிச்சேன்,
2: கத்துக்கிட்டேன்.
1: ஆனா இப்ப எல்லாம் வீடு
2: என்னென்ன
1: சுத்தி நம்ம சின்ன கணக்கம் கணக்கம் கும்பதாமேடு, இந்தாண்ட நாணமேடு, சுபாபுரம், உச்சிமேடு, கண்டது இந்தாண்ட பாண்டி எடுத்துக்கிட்டாக்கா மதிகிருஷ்ணாபுரம், அதுல இருந்து எடுத்தோம் பாண்டி பாடுறாங்க. அதுல மதிகிருஷ்ணாபுரம், பரவலமேடு, முள்ளோடை, கன்னிகள் இதெல்லாம் வந்து நம்ம நடக்கிறது இருக்கிறது.
2: ஓகே, முன்னாடி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாகனங்கள் எல்லாம் கிடையாது, நடந்துதான் போவோம். அப்ப வந்து நீங்க வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் நடந்துலாம்
1: போயிருக்கீங்க? நடந்துதான் ஸ்கூல் போயிருக்காங்க. நாங்க இங்க மஞ்சள் கூட
2: நடந்துதான்
1: ஆத்துல தான் நடந்து நல்லா போறோம். ஆயிடும் சம்மர்ல மழைக்காலில் மட்டும் தண்ணி இருக்கும். நடந்து
2: போய் சொல்லி விளையாடிட்டு அப்புறம் வீட்டுல மாத்தி அடி வாங்கின அனுபவங்கள் இருக்கா? பேசு பாத்தீங்கன்னா
1: எங்க வீட்டுக்கு அடுத்தது ஃபுல்லா விவசாயம் இல்லை, அந்த பொய்யா மரம் மாமரம் இருக்கும். அப்புறம் அங்கெல்லாம் போய் சுத்திட்டு லேட்டா வந்து உதவாங்க. மட்டம் போட்டு சொல்றேன் அவங்க விளையாட்டு அது நான் வாங்கிடுவேன்.
3: நாங்களே அஞ்சு பேர் எங்க வீட்டுல.

0: நாங்க அஞ்சு பேரு என்ன நாங்க நாலு
1: நன்றி. 102.8 இன்று முங்கள்.

0: HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV எய்ட்ஸ் தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவராய் ஏற்றுக் கொள்வோம்.
1: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ART மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. இப்ப நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு. ஊச்சி மேட்ல இருந்து நம்ம RJ's ஜனா மற்றும் பாரதியோட பேசிட்டு இருக்கோம். வணக்கம், வெல்கம் பேக்.
3: எஸ், வெல்கம் பேக் நம்மை சுட்டி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு RJ ஜனாவும் RJ பாரதி உச்சிமேடு அப்படின்ற ஊர் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊரோட மணலை பத்தி பேசியிருந்தாங்க, இந்த ஊரோட பயிர்லாம் என்னென்ன வகையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஊர் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மழை பெய்ஞ்சாலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணாங்க. அடுத்ததான் இந்த ஊரோட இளவரசி கிட்டதான் நம்ம பேச போறோம். நீங்க ஒன்றும் சாக்காடாதீங்க, இந்த ஊரோட இளவரசி இல்ல, இந்த ஊர்ல இருக்க இளவரசின்றவங்க கிட்ட நம்ம பேச போறோம். வணக்கம், அவங்க பெயர் சொல்லுங்க. இளவரசியோட ராணி இங்கதான் இருக்காங்க, அடுத்து நம்ம அவங்க கிட்டயும் பேசிடலாம். இதே ஊர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து நல்ல இளவரசி நினைக்கிறேன். சரி, இளவரசர் பேர் என்னன்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன இருக்கு இப்ப வந்து பீச் ரொம்ப பிடிச்ச விஷயம், இங்க இருக்க நிலம் ரொம்ப பிடிக்கும்னா உங்க ஊர்ல எந்த இந்த இடத்துக்கு போனா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா எந்த என்ன பிளேஸ் சொல்லுங்க. கோவிலா இருக்கட்டும், இத உங்களுக்கு பிடிச்ச திடலா இருக்கட்டும், அந்த மாதிரி ஓடையா இருக்கட்டும், அந்த மாதிரி எது உங்க ஊர்ல ரொம்ப பிடிச்ச இடம் பிளேஸ்? என்ன மரம்? அரச மரம். ஓகே, இப்ப அரச மரத்து அடியிலதான் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மரம் எவ்வளவு பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னா, அந்த பஸ் ஸ்டாப் மேலேயே வந்து அந்த மரம் ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க உச்சிமேடுக்கு வரும்போதே இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாப் தான் அந்த மரம் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க? ஓகே, அப்ப ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க?
4: என் பொண்ணு பெரிய பொண்ணு நர்சிங் படிக்குது சென்னையில, சின்ன பொண்ணு எய்த்
3: படிக்கிறாங்க. சரி, அப்ப வந்து வெளியில எல்லாம் இப்ப கூட்டு போனா இப்ப கடலூர் பீச்சுக்கு போவீங்களா, இல்ல நம்ம ஊர்லயே பீச் இருக்கு உச்சிமேடு பீச்சுக்குன்னு எந்த பீச்சு கூட்டு போவீங்க?
4: என்னென்ன
3: வேலைக்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்க மக்கள், விவசாய வேலையாகட்டும் இல்ல வெளியில வேற ஏதாவது

0: வேலைக்கு போகணும், என்னென்ன வேலைக்கு போவாங்க, நீங்க என்னென்ன வேலைக்கு போயிருக்கீங்க? என்ன வேலைக்கெல்லாம் போவாங்க?
1: நடுவுக்கு போவாங்க, கலைக்கு போவாங்க, நெல் களை எடுப்பாங்க, மிளகாய் களை கொத்துவாங்க, கத்திரிக்காய் எல்லாமே
0: விவசாயமும் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்பெல்லாம் வந்து என்ன கூலி இருந்தது ஒரு நாளைக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு?
1: அப்பெல்லாம் கூலி 100 ரூபாய், 110 ரூபாய் இருந்துச்சு.
0: ஓகே,
1: இப்ப எல்லாம் 250 ரூபாய்.
0: ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சரி, அப்ப வந்து இப்ப வெளியூர்ல இருந்து உங்க ஊருக்கு வரணும்னா எப்படி வரணும்? கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி வரணும்?
1: கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா உச்சிமேடு பாதையில இறங்கணும். உச்சிமேடு பாதையில இருந்து நேரா ரோடு வந்தா ஒரு புள்ளா கோயில அரசு மரம் இருக்கும், அந்த அரசு மரத்துக்கு நேரா
0: அங்க வந்து இளவரசியை பாத்துரலாம் அப்படின்னு அவங்களே வந்து அவங்க ஊருக்கு அழகா அட்ரஸோட சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பாரதி கிட்ட கொடுப்போம். பாரதி நிறைய குவஸ்டின் கேட்பாங்க.
1: நான் நிறைய குவஸ்டின் எல்லாம் கேட்கல சார், நீங்களே நிறைய பேசிருக்கீங்க. போவோம், அங்க புளிய மரம் முள்ளு தோப்பு மாதிரிதான் இருக்கும். ஆனா அதாலதான் ஆத்தால ஆத்து தண்ணியில இறங்கிதான் அந்த மஞ்சள் போவாங்க.
2: அப்பதான் வந்து தண்ணியில, அப்ப தண்ணியில இறங்கி போகும்போது உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு?
1: அதெல்லாம் பயமா இருக்காது, போய் போய் பழகிட்டோம்ல. தண்ணி இது வரைக்கும் தண்ணி இருக்கும், அதனால நடந்துதான் மஞ்சளுக்கு போகணும்னா நடந்துதான் போவோம். இப்பதான் ஆட்டம் இருக்குது. அப்ப எல்லாம் நான் வந்து படிக்க போகும்போது ஆத்தால நடந்து போய்தான் மஞ்சளுக்கு போய் தான் படிச்சுட்டு வரும்.
2: போயிட்டு வரும்போதும்
1: நடந்துதான் வரும், போகும்போது நடந்துதான்.
2: அப்பெல்லாம் வந்து இருட்டா இருக்கும்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்?
1: அந்த இருட்டு எல்லாம் போவோம், போயிட்டாலே போயிட்டு வந்துடும்.
2: ஓகே, இப்ப வந்து இவங்களை கேட்க கேட்க வந்து அங்க ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா,
1: அவங்க வந்து என்னதான் சொல்றாங்க இந்த ஊரை பத்தி அப்படின்றத நான் கேட்கல. உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் மட்டும் சொல்லுங்க.
3: மாமா கேஷ்வர்.
2: எத்தனை வருஷம் வாங்கிருக்கீங்க?
3: நான் பிறந்ததுலேருந்து எங்க கல்யாணம் மண்ணுக்கு பிறந்ததுலேருந்து.
2: சரி ஓகே, இப்ப வந்து நீங்க எத்தனை வருஷமா செஞ்சிருக்கீங்களா?
3: 43 வருஷம்.
2: ஓகே, நீங்க வந்து சொன்னீங்கல்ல ஒத்தாடி பாக நான் கேட்கும்போது நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. சொல்லுங்க, ஊரை பத்தி நீங்க வந்து பேசுங்க.
3: ஆம்பளை
2: எப்படி போவீங்க?
3: சேலத்தை ஒரு 2 கேரட் வச்சுருக்கீங்க, அது தண்ணிக்கு வரும்.
2: மாட்டு வண்டியில
3: தொங்கிட்டு வண்டியை
2: நிறைய விஷயங்கள்லாம்
3: விளையாண்டிருக்கோம்.
2: ஓகே, ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினது. நன்றி.
0: எஸ் நேர்களே, உச்சிமலை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 5:50. 50 12 நொடிகள். சோ சூப்பரா லைவ்லியா பப்ளியா நம்மளோட ஆர்ஜேஸ் கலக்கிட்டு இருக்காங்க உச்சிமேட்ல இருந்து. அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஹலோ.
2: எஸ், அடுத்ததா இந்த ஊரோட மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ கொடுத்திருக்காரு, நம்ம ஹரீஷ் சொல்லிருக்காரு அவர் பேரு. அவரு வாயில அவர் பேரு கேட்டுறோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஹரீஷ்.
2: ஹரீஷ் அப்படின்னு சொன்ன உடனே உச்சிமேல இருக்க எல்லாருக்கும் தெரியுமா?
3: யாருக்கும் தெரியாது.
2: என்ன படிச்சிருக்காரு ஹரிஷ்?
3: எம்எஸ்சி.
2: என்ன ஊர்ல படிச்சிருக்காரு?

0: ஹரிஷ்னு சொல்லிருக்காரு அவர் பேரு. சரி, அவரு வாயில அவர் பேரு கேட்டார், உங்க பேரு சொல்லுங்க.
1: என் பேர் ஹரிஷ்.
0: ஹரிஷ் அப்படின்னு சொன்னோடனே உச்சி மேல இருக்க எல்லாருக்கும் தெரியுமா?
1: தெரியாது.
0: உங்க தெருல இருக்குங்க, உங்க பேர் தெரியல. ஓகே, அப்ப என்ன படிச்சுட்டு இருக்காரு ஹரிஷ்?
1: எம்எஸ்சி.
0: எந்த ஊர்ல படிச்சிட்டு இருக்கீங்க?
1: சிதம்பரத்தில். அண்ணா படிச்சுட்டு
0: இருக்கீங்க? ஓகே. அப்ப டெய்லியும் போயிட்டு போயிட்டு வரீங்களா அந்த ட்ரெயின்ல, இல்ல எப்படி?
1: ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு கூட வந்திருந்தோம். அப்புறம் ஒரு கோர்ஸ் கண்டி அங்கே
0: இப்ப ஸ்டே பண்ணி வரீங்க. அப்ப உங்க ஊர் எவ்வளவு மிஸ் பண்றீங்க உச்சிமேட்ட?
1: எப்போ ஒரு நாள் லீவ் விட்டாலும் சாயந்தரம் கிளம்பி வந்துடும்.
0: சரி ஓகே. இப்ப உச்சிமேட்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் ஒண்ணு இருக்கும்ல, இந்த பிளேஸ் போனா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா ஜாலியா டைம் என்டர்டெயின் பண்ணலாம்னா, உங்க ஊர்ல ஃபேமஸான பிளேஸ் என்ன பிளேஸ் சொல்லுவீங்க?
1: கோயில் கிட்ட இருக்க அரசமரம்.
0: கோவில் கிட்ட இருக்க அரசமரம். இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு அரசமரம் இருக்கு, அது இல்லையா?
1: ஆலமரம்.
0: இது ஆலமரமா? பெரிய பயங்கர டிஸ்ட் வச்சாரு. சரி ஓகே, இது ஆலமரம். சோ அந்த அரசமரத்துக்கிட்ட தான் இருப்பீங்க.
1: ஆமா.
0: உங்க கேங்குக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இன்னொரு விஷயம் வந்து, இப்ப பாண்டிச்சேரி கடலூர் இந்த விஷயம் சொல்றாங்கல்ல, இப்ப உங்க ஊர் ஒரே பேரு தான், ஆனாலும் பாண்டிச்சேரியும் ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் ஊர் இருக்குல்ல, அப்ப உங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன ஊர்ல இருக்காங்க? பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டுல இருக்காங்க. சரி, அப்புறம் உங்க ஊர் ஒரு பீச் இருக்குல்ல, அந்த பீச் எவ்வளவு ஸ்பெஷல்? உச்சிமேடு பீச்
1: ரொம்ப ஸ்பெஷல் தான். நாங்க இப்ப சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, முங்குவட்டி அங்கதான் போவோம். பசங்க
0: நினைக்கிறேன் சரி ஓகே. இந்த ஊர்ல இருந்து வெளியில, இந்த ஊரை தாண்டி என்னென்ன ஊர்லாம் உள்ள இருக்கு, நீங்க என்னென்ன ஊர்லாம் ஷார்ட் கட்ல இந்த ஊர் வழியா போவீங்க? உங்க ஊர் வழியா
1: நானமேடு இருக்கு, சுபாப்லட் இருக்கு, இந்த பக்கம் மதிக்கார், அப்புறம் குரல்மேடு இருக்கு, அங்க ஒரு பீச் இருக்கு, கோலமேரா பீச் இருக்கு.
0: ஓகே, ஆளை வைக்கிற இடம்லாம் எங்களுக்கு பீச் தாங்க அப்படின்னு உச்சிமேடு பகுதியில் இருக்கவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. சரி, இந்த ஊர்ல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபேமஸ் சொன்னாங்க.
1: கத்திரிக்காய்
0: அந்த அளவுக்கு எங்க ஊர் கெஸ்ட் தான். நீங்க இப்ப வந்து அடுத்து வந்து அப்ரண்டிஸ்ல இருந்து நீங்க ஒரு சீனியர் லெவல் போயிடுவீங்க, இல்ல சூப்பர் சீனியரா போயிடுவீங்க, அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண உங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சரி ஓகே, என்டர்டைன்மெண்ட்னா நீங்க இப்ப பாண்டிச்சேரியும் இருக்கு, கடலூரும் இருக்கு, என்ன என்ன ஊர் பீச் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இல்ல உச்சிமேடு பீச் அப்படின்ற ஊர் பீச் சூஸ் பண்ணுவீங்க? போக மாட்டீங்க?
1: பசங்க எல்லாம் கும்பலா போயிட்டு குளிச்சுட்டு
0: நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. இன்னும் இந்த ஊரை பத்தி யாராருக்கெல்லாம் பேசணும் அப்படின்னு நாங்களும் ஒரு வாக்கு போயிட்டு இருக்கோம். இது FM Rainbow 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 6:02:48. இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. சோ சூப்பரா எனர்ஜெட்டிக்கா நம்மளோட ஆர்ஜேஸ் லைவ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க உச்சிமேட்ல இருந்து. ஹலோ,
5: நம்மை சுட்டி நிகழ்ச்சியோட நிறைவு தருவதுக்கு இன்னைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ உச்சிமேட பத்தி நிறைய விஷயங்கள் நானும் ஆர்ஜே பாரதியும் தெரிஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம
6: நேர்களும்
5: அவங்க வந்து ஷோ முடிச்சு அப்படியே சாப்பிடலான்னு இருக்காங்க. சோ இந்த ஊரை பத்தியும் இங்க இருக்க மக்களை பத்தியும், என்னென்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது இந்த ஊர் கோயில் இல்ல,
6: அதே மாதிரி நிறைய ஆலமரம் அரசன் வரும், அதே மாதிரி அந்த தென்சென்னை
5: ஓகே இவங்க வந்து ஊரு சுற்றுற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அந்த தெருவில் யாராதான் பேச போறாங்க அப்படின்னு அவளோட இருந்தோம். சோ ஆனா எல்லாருமே வந்து கொஞ்சம் தயக்கப்பட்டாலும் கடைசி எல்லாருமே பேசினாங்க, அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் மட்டும் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது, இந்த மாதிரி நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்கு போகும்போது வந்து ஒவ்வொரு ஊரை பத்தியும் நம்ம நினைவும் தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க போகாத ஊருக்கும் போன மாதிரி ஒரு அனுபவமே ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஆர்ஜே பாரதி உங்களுக்கு?
6: நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன்.
5: ஓகே,
6: ஃபோர் டேஸ் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணினாங்க.
5: ஓகே,
6: எஸ், ஜாலியா இருக்கு.
5: எஸ், ஓகே, நாங்க இதே சந்தோஷத்தோட மீண்டும் ஒரு நம்மை சுட்டி நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் திஸ், பை ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜெனா,
6: ஆர்ஜே பாரதி.
5: எஸ் ஸ்டே டுனா இருங்க, இது ஃப்ரம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு. ஓகேமா, ஹரிஷ் அப்புறம் யாரும் இல்ல, ஹரிஷ் தான் கடைசி. ஓகேமா,

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளாா்.

0: ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனிதகுலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசிஸ் மாஹே கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடக்கி வைக்கிறார். அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைக்கிறார். கோவை பகுதிக்கான 700 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களையும் மெய்நிகர் முறையில் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். சென்னையில் பூந்தமல்லியிலிருந்து மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடக்கி வைக்கும் பிரதமர் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் மூளை ஆராய்ச்சி மையத்தை பார்வையிடும் திரு மோடி சென்னை வர்த்தக மையத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் இன்று விண்வெளி துறையில் சீர்திருத்தங்கள் குறித்து காண்போம்.
1: 2020 ஆண்டிற்கு முன் விண்வெளி நடவடிக்கைகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மட்டுமே மேற்கொண்டிருந்தது. இத்துறையில் தனியார் பங்கேற்புக்கு தடை ஏதும் இல்லை என்றாலும் இதற்கென அனுமதி வழங்கவோ, அலைவரிசையை ஒதுக்கவோ அல்லது சோதனை செய்யும் வசதிகளை வழங்கவோ எந்த அதிகார அமைப்பும் இல்லாமல் இருந்தது. இதனால் தனியார் நிறுவனங்கள் முன்னேறுவதற்கு வழியின்றி இருந்தன. 2020 ஆண்டு இன்ஸ்பேஸ் விண்வெளித்துறையின் கீழ் ஒரு தன்னாட்சி ஒற்றை சாளர அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு தனியார் நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு ஏவவும் இதற்கென இஸ்ரோவின் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளவும் வழிவகை செய்கிறது. மேலும் முதிரி பாகங்கள் தயாரிப்பில் இருந்து தரவுகளை விற்பனை செய்வது வரை அனைத்து செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்தி ஊக்குவிக்கிறது. இன்ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டதன் மூலம் இந்திய விண்வெளி புத்தொழில் நிறுவனங்கள் தற்போது ஏவு வாகனங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை வடிவமைத்து உருவாக்குகின்றன. மேலும் புவி கண்காணிப்பு சேவைகளை வணிக ரீதியிலும் விற்பனை செய்கின்றன. இஸ்ரோவின் சொந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தனியார் நிறுவனங்களும் தங்களது வழக்கமான பணிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு விண்வெளியை ஒரு சிறந்த தளமாக பயன்படுத்தி வருகின்றன என்றார். அது மிக இல்லை.
0: உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலே சிகிச்சைகள் எடுப்பது குறித்து தொலை மருத்துவ மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 48 லட்சம் பேருக்கு 53 தொலை மருத்துவ மையங்கள் மூலம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். உண்மையான குரல்கள், உண்மையான மாற்றம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டின் மனநல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அச்சமின்றி சிகிச்சைகளை மேற்கொள்ள ஏதுவாக நமது சமுதாயம் ஆதரவுடனும் பரிவுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்கா நீதிபதி திருமதி நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் மற்றும் நீதியை நிலைநாட்டுவது சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை திருமதி நவநீதம் பிள்ளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தமது சமூக ஊடகப்பதிவில் கூறியுள்ளார். மேலும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சர்வதேச அளவில் இத்தகைய உயரங்களை எட்டியிருப்பது உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் டாக்டர் முருகன் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்பதும் இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125ஆம் ஆண்டாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத அச்சுறுத்தல்களால் பின்வாங்கப் போவதில்லை என்றும் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்தியா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத குறைப்பு மாநாட்டிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதுக்குழுவின் மூத்த ஆலோசகர் திரு அன்மோல் ஷேர் வேடி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் குழு கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதை தெரிவித்தார்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜோத்பூரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் தரங்

0: சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
1: ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நவீன போர்முறை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் பெரும் மாற்றங்களுக்கு இடையில் தனது அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். மேலும் ஆத்ம நிர்பர் பாரத் என்பது இந்தியாவை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல என்றும், மாறாக முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வடிவமைத்தல், உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், பராமரித்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகிய திறன்களை உள்ளடக்கியதே என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவில் சக்தி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய 7 நாடுகளின் விமானப்படைகளும் பங்கேற்றுள்ளன. F-35, லைட்னிங் 2, ரஃபேல் மற்றும் F-16 உள்ளிட்ட பல மேம்பட்ட போர் விமானங்களும், போக்குவரத்து மற்றும் வானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்களும் இந்த பயிற்சியில் இடம்பெற்றுள்ளன. இப்பயிற்சியில் பங்கேற்கும் விமானப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல், ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் செயல்பாட்டு உத்திகளை எளிதாக பரிமாறிக்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் நட்பு நாடுகளுக்கு இடையே கூட்டு பயிற்சி, பரஸ்பர புரிதல் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாகவும் அமைந்துள்ள இப்பயிற்சி நாளை மறுநாள் 12 முடிவடைய உள்ளது.
0: 94th ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி நாளை வாரணாசி நடைபெறுகிறது. நமோகாட் முதல் சம்பூர்ணாநாத் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் தீக்ஷா மண்டபம் வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார். வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த உடற்பயிற்சியில் இளைஞர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டு பங்கேற்பின் மூலம் உடற்பயிற்சி என்பது ஒரு தினசரி அர்ப்பணிப்பு என்பதையும், ஆரோக்கியமான, வலிமையான மற்றும் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாஹேவில் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமான புனித தெரேசா பேராலயத்தில் நடைபெறும் வருடாந்திர திருவிழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் அறிவித்துள்ளார். திருவிழாவின் முக்கிய நாட்களான அக்டோபர் 14 மற்றும் 15 ஆகிய நாட்களிலும், அத்துடன் பெருங்கூட்டம் எதிர்பார்க்கப்படும் மற்ற நாட்களிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். குற்ற சம்பவங்களை தடுக்க தொடர் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் ஒரு சிறப்பு குற்றப்பிரிவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. திருவிழா பணிகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். 400 மேற்பட்ட காவலர்கள் மட்டுமன்றி தேசிய மாணவர் படை, தேசிய சேவை திட்டம் மற்றும் ஆப்தமித்ரா தன்னாளர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாஹே தேவாலயத்தின் முன்பாக ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாஹே நகரம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல் கண்காணிப்பாளர் திரு தனசேகரன் செய்தியாளரிடம் கூறினார். மனிதர்கள் இயற்கையின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் என்பதால் இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் இறுதியில் மனிதகுலத்திற்கு எதிரான செயலாகும் என்று புகழ்பெற்ற வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் அழிவு, இயற்கை பேரழிவுகள், மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்களுக்கு மனிதர்களின் பேராசையும் அலட்சியமே முக்கிய காரணங்கள் என்று அவர் இன்று மாஹேவில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் விழா ஒன்றில் இயற்கை, வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை இந்தூரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஜோத்பூரில் நடைபெறும் தரங் சக்தி விமானப்படை பயிற்சியின் இன்றைய நிகழ்வுகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இயற்கைக்கு இழைக்கப்படும் எந்த ஒரு தீங்கும் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 6:20.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21, 16 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி பாடல்களுடன் மனோரஞ்சிதம்.
2: நிகழ்ச்சியின் தோக்கமாக ஒலிக்க கேட்கலாம் எஸ் சௌமியா அவர்கள் பாடிய பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைவோலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV AIDS தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவர் ஐயிட்டுக் கொள்வோம்.
1: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ART மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மனோரஞ்சன் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சேத்தலபதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியது.

நேரம் 6:50. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02

முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இரவு 7:00 முதல் 7:15 வரை மீண்டும் 8:35 முதல் 8:58 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். சென்னை அஞ்சல் இரவு 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. அர்ச்சனா ஜி உபத்யாயா அவர்களின் பாட்டு கேட்கலாம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 9:00 முதல் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை மதியம் 1:15 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 செய்தி மலர், 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மற்றும் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனி நேரம் நேரலை நிகழ்ச்சி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 துறையிசை, 1:10 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 நம்மை சுற்றி நேரலியில் இணைகிறார் ஆர் ஜே ஆஷா மற்றும் ஆர் ஜே விமல்ராஜ். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம், 7:30 ஃபார்ம் டு சிட்டி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்

0: அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58, 12:00, 1:00, இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, மதியம் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலுவலில் மற்ற நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:45 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஜி நடராஜன் குழுவினரின் நாதஸ்வர இசை. 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 திரையிசை. மாலை 4:00 நாடகம் பெண் ஒன்று கண்டேன் எழுதியவர் பாம்பே கண்ணன் அவர்கள். சென்னை அஞ்சல். 5:00 கிராமிய தென்றல் வி இந்திரா குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள். 5:30 சிறுவர் பூங்கா விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், இரவு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம் நவராத்திரி விரத பாடல்கள். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு விழுப்புரம் மாவட்டம் அற்பசம்பாளையம் கிராம உழவர் என் திலகவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலி. 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஜக்தீஷ் ஹூக்கர் அவர்களின் தபலா இசை இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். காலை 8:00, 10:00, 10:58 மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்வது இரவு 7:00 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 14.5 கிலோமீட்டர் தூர பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை நாளை தொடக்கி வைக்கிறார். அமிர்த பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புனரமைக்கப்பட்ட பழனி, பரமக்குடி, நாமக்கல், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைக்கிறார். நவீன போர்முறை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் பெரும் மாற்றங்களுக்கு இடையில் தனது அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். உலக மனநல தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். மனநலம் குன்றியவர்கள் ஆரம்ப நிலையிலே

சிகிச்சைகள் எடுப்பது குறித்தும் தொலைதூர மையங்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவி பிள்ளைக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களால் பின்வாங்கப் போவதில்லை என்றும் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. மனிதர்கள் இயற்கையின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் என்பதால் இன்று இயற்கைக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு தீங்கும் இறுதியில் மனித குலத்திற்கு எதிரான செயலாகும் என்று புகழ்பெற்ற வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அசீஸ் மாஹே கூறியுள்ளார். மாஹேவில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் விழாவில் ஒன்றில் இயற்கை வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். டெல்லியில் நடந்த போராட்டங்களின் போது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாகிஸ்தானால் பரப்பப்பட்டு வரும் காணொலி முற்றிலும் தவறானது என்றும் அந்த காணொலி ஜன்தன் மந்திரில் நடந்த போராட்டத்துடன் தொடர்புடையது அல்ல என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 எட்டு நொடிகளை ஆச்சு. ஸோ நான் வந்தாச்சு உங்க ஆர்ச்சே லாவண்யா, ஒரு சூப்பரான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ஷோ அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஷோவான மனம் விரும்புவதே, ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கிறது என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா? ஸோ அப்படிதான் உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நான் இங்கே ரெடியாக வந்தாச்சு. ஸோ ஃபேவரட் சாங்கை கேட்கறதுக்கு நீங்களும் எப்போ ரெடி அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணும், 2271760 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங் ஃபேவரட் ஆன எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிங்க. ஓகே, சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேர் யாரு, அவங்களுக்கு என்ன பாடல் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
2: லாவண்யா மேடமுக்கு வணக்கம் சொல்வது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: ஓகே முருகன் சார்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
2: நினைவிற்கும் வரை பாடல இருந்து திருப்பதி எழுமலை வெங்கடேசா அந்த பாடல் மேடம். பாடி மேடமுக்கும் வணக்கம் சொல்வது ஆறுமுருகன்.
1: ஓகே கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: ஓகே, சோ நேர் கேட்ட பாடல் அவருக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
4: ஜானி சந்தியா சந்தியா ஜானி ஆஹா ஓஹோ, சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
3: நோ ப்ராப்ளம், அத
4: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா பெரும் பணக்காரி சாரியாள், ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்பானா எல்லாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்பதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கு நெக்ஸ்ட் விருப்ப பாடல் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம். மகிழ்ச்சி.

0: கட்டடை பகுதியில் சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சாருக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
0: எனக்கு அங்காடி தெரு, இது திரைப்படத்தின் பெயர். இதுலேருந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த சாங்
1: கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ,
0: தேங்க்யூ சோ மச். பை மேம்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது.

0: இனி விரிவான செய்திகள். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி பயிற்சிகளை பார்வையிட்ட பின் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு பார்வையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்து வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்து பாதுகாப்பு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலின் பேரில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக குறை கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்கள் முழு ஆதரவை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்களையும் அவர் குறை கூறினார். நமது நாட்டை குறை கூறி வெளிநாடுகளை ஆதரிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது மக்களின் நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பத்துறனை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தேசிய குவாண்டம் தொழில் தொடர்பு இயக்கம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இத்துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேற்குவங்கம், புதுச்சேரி, அசாம் இடைத்தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது ஜனநாயகத்தின் வெற்றி என பிஜேபி கூறியிருக்கிறது. இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், எதிர்க்கட்சியினரின் அமைதியான போராட்டங்களை பிஜேபி எதிர்க்கப் போவதில்லை என கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்து வரும் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசன அமைப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து வங்கிகளும் ரொக்க இருப்பு விகிதத்தை 99% வைத்திருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. வரும் 16 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த முறை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 90% இருப்பு விகிதத்தில் இருந்து 99% அதிகரிக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம்.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிசார் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை

0: கடந்த 2014 ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக இது திகழ்கிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வங்கி சேவையை பெற்று நேரடி பண பரிமாற்ற பலன்களை பெற்று வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுவதன் மூலம் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய வங்கிக் கணக்கு திட்டமாக உள்ள இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் 10,000 ரூபாய் வரை முன்கூட்டியே எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பொதுச்சபை விவாதத்தில் இதனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிமா குமாரி மேவார் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தவறான தகவல்களை ஐநா மூலம் பாகிஸ்தான் பரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் பேசுகையில், குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஐநாவும் உறுப்பு நாடுகளிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவில் இருந்து டீசல் வாங்குவதற்கான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு ஒரு நாள் பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றதை உக்ரைன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா டீசல் வாங்கினால் அந்த நிதி உக்ரைன் மீதான போருக்கு பயன்படுத்தும் என்ற கவலையையும் அது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் டீசல் விலை அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து டீசல் இறக்குமதி செய்ய அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் மார்கோவில் தொடங்க உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை கோவா அணியை எதிர்கொள்கிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனிஷ்கா சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் மேற்குவங்கத்தின் ஹிமோன் குமார் 3-2 என்ற கணக்கில் ரிஷானை வென்றார். பெண்கள் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தனிஷ்கா 3-1 என்ற கணக்கில் ஆர்யாவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 15-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னார்ட் ஜாமை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலியில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்திலும் 7:25
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
4: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே சொன்னா ஆர்ஜே லாவண்யா இருக்கேன். என்னோட கூட இருக்கக்கூடிய ஆர்ஜே யாரு?

0: எஸ் ஓகே. ஸோ நம்மளோட மனம் விரும்புதை ஷோவில் உங்களோட ஃபேவரட்ஸான சாங்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபேவரட் எஃப்எம் ரெயின் போல தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி நம்மளோட நெக்ஸ்ட் காலர் யார், யார் ஃபேவரட் சாங் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், ரெயின்போ கண்ணன் பேசுகிறேன். இரு மேடங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
2: சார், இப்ப சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்க, உங்க மனம் விரும்புதே அப்படி ஷோல சூப்பரா என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சூப்பரான ஒரு பாடல் காக்கி சட்டை படத்துல இருந்து பட்டுக்கண்ணம் பட்டுக்குள்ள உள்ளம் கொள்ளும் அந்த பாடல் மேடம்.
2: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் இப்போ உங்களுக்கா வந்துகிட்டே இருக்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: ஓகே சார். எஸ் பாரி, நம்மளோட பாரி வந்து வந்தாச்சு. ஸோ நம்மளோட மனம் விரும்புதே ஷோக்கு. ஸோ உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, கால் பண்ண வேண்டிய எண்கள்
2: 04132271760 மற்றும் 22717760.

0: உங்கள் மனம் விரும்புதே ஷோலா அடுத்ததா யாரு எங்க பேசுறாங்க கேட்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பாரி மேடத்துக்கும் ராவணிய மேடத்துக்கும் இரவு வணக்கம் சொல்வது குத்துபுல காந்திபன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே காந்திபன் சார், என்ன விருப்ப பாடல் வேணும்
1: மேடம்?
2: நன்றி.
1: வணக்கம் மேடம்.
2: தேங்க்யூ.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாமே நம்மளோட நேர்கள் அடுத்தடுத்து அவங்களோட ஃபேவரட் சாங்ஸா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாங் யாரு கொடுக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: ஓகே கங்காதரன் சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: கோபுரங்கள் சாய்வதில்ன்ற படத்துல இருந்து பிடிச்சாலும் பிடிச்சேன் புதுசாக பிடிச்சிட்டு வரீங்களா?
2: அப்படி ஒரு பாட்டை பிடிச்சிட்டீங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார்.
3: எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் தான்.
2: ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி,
3: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைவாலின் இன்று பொருள் தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:43 வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் வரும்போதே சோ யார் அடுத்த விருப்ப பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கங்க,
3: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
4: சுக்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் மேடம்.
3: ராஜேந்திரன் சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?

0: FM ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. சோ அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
2: கலையரசு, நல்லாப்பாளையம்.
0: ஓகே, கலையரசு சார்க்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பாரு எங்க சோடிய போல யாரு என துள்ளும் மனம் அள்ளும், 1, 2, 3, 4 என என் கணிதம் போட வரும் ஒரு சோடி குயில்கள் வருவது தெனாவட்டுக்காக. இதுவரையும் வானொலியில கேட்காத ஒரு ஒரு துள்ளலான பாடலை எனக்காக தேடி கொடுத்து தங்களுக்கு நன்றி.
0: ஓகே சார், நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
2: நன்றி
0: நன்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
2: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. சோ நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ நிறைவாக யாரு எங்கிருந்து பேசுறாங்க? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறது?
5: திருப்பத்தூர் பைமக்கலம், சிவகுமார்.
3: ஓகே, சிவகுமார் சார்க்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
5: மேடம்? சூரிய வம்சம் படத்துல இருந்து ரோசா பூ, சின்ன ரோசா பூ.
3: ஓகே சிவகுமார் சார், நீங்க தான் அந்த லாஸ்ட் லக்கி காலர், சோ உங்களுக்காக அந்த ஃபேவரட் சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. உங்களுக்கான விருப்பப்பாடல் கண்டிப்பா உங்களோட விருப்பமான FM ரெயின்போல நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார். 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2ம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். மேலும் சுமார் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களும் அவர் அடிக்கல் நாட்டிய முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. நவீன போர்முறை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் பெரும் மாற்றங்களுக்கு இடையில் தனது அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் அனைத்து நிகழ்வுகளையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் 4வது பெரிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தனது 3 நாடுகளுக்கான ஆப்பிரிக்கா பயணத்தின் நிறைவாக பேசிய டாக்டர் ஜெய்சங்கர் இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை நெருங்குவதாகவும் கூறினார். இந்திய ஆதரவுடன் 220க்கும் மேற்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் நிறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் நாளை மறுநாள் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு ராணுவ தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். கடந்த மாதம் ஃபிளை துபாய் விமானத்தில் நடுவானில் விமானி அறையில் கேப்டன் ஸ்மித் மச்சார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு 2016ம் ஆண்டின் விமான கடத்தல் தடுப்பு சட்டம் மற்றும் 1967ம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது.

சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் இன்று ஏனாமில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவியப் போட்டி நடைபெற்றது. சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற செவிலியர் அதிகாரி ஷர்மிளா, மருந்தாளர் பாலா, செவிலியர் கல்லூரி மாணவி துர்கா பவானி ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பிறப்பகல் 3 மணிக்கு.
1: My name is ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
4: என்னப்பா
0: ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 10 நொடிகள். இரவின் அமைதியில் இதயத்தின் ஓசையாய் உங்கள் நினைவுகளோடு இணையும் இனிய மெல்லிசை பயணம், அதுவே தேன் சிந்துதே வானம். மௌனமான இரவில் மனதை பேச வைக்கும் மெல்லிசையாய் நிறைய பாடல்களோடு தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

நில ஒலி இரவுக்கு அழகு சேர்க்கும், மெல்லிசை பாடல்களோ மனதிற்கு மகிழ்ச்சியை சேர்க்கும். அப்படி ஒரு மெல்லிசையான பாடலை தான் அடுத்ததான் நம்ம கேட்க போறோம். என்ன திரைப்படத்திலிருந்து? பெரிய தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

உறங்காத நினைவுகளுக்கு உறவாகவும் ஓயாத மனதிற்கு மருந்தாகவும் ஒழிக்கும் இரவு நேர மெல்லிசை அதுவே தேன் சிந்து தெய்வானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

சில பாடல்கள் காதலை சொல்லும், சில பாடல்கள் நினைவுகளை சொல்லும், சில பாடல்கள் நம்மையே மறக்க செய்யும். நம்மையே மறக்க செய்யும் ஒரு பாடல், நீ ஒரு காதல் சங்கீதம் பாடல் வரிகளோடு நாயகன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடியது.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவின் அமைதியில் இதயத்தின் ஓசையாய் உங்கள் நினைவுகளோடு இணையும் இனிய இசைப்பயணம், அதுவே தேன் சிந்து தேவானம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு அமைதி. அப்படி அமைதியை கொடுக்கும் இந்த இரவோடு ஒரு அருமையான பாடலோடு கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காகவே வருது. அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: இரவு தரும் அமைதியையும் இசை தரும் இனிமையும் ஒன்றாக சேர்த்து ரசிப்போம் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியின் பாடல்களோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது மெல்ல தெரிந்த கதவு திரைப்படத்திற்காக.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:15 நொடிகள். உங்கள் இரவை இனிமையாக்க இதயத்தை வருடும் மெல்லிசை பாடல்களோடு உங்களோடு இணையும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

இரவின் அமைதியில் இதயம் பேசும் மொழி இசை. அப்படி ஒரு இசை, அழகான இசையான ஒரு பாடல் தான் கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது உதய கீதம் திரைப்படத்திற்காக.

காதல் என்பது கண்கள் பேசும் மொழி, இதயம் புரிந்து கொள்ளும் கவிதை. கோபம் கூட காதலின் வெளிப்பாடு என உணர்த்தும் பாடல் வரிகளோடு பாடல் கேட்கலாம். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து.

நிலவை ரசிக்க கற்றுக் கொடுத்தது இரவு, வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுத்தது உன் காதல். அழகிய காதல் வரிகளோடு பாடல் கேட்கலாம். இளையராஜா மற்றும் கே ஜே கே எஸ் சித்ரா இணைந்து பாடியது கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை மதியம் 1:15 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

இரவின் இனிமையோடு இசையும் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நானே ராஜா நானே மந்துரை திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் சுஷிலா இணைந்து பாடியது.

0: பிடிக்குமே.
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

கண்களை மூடினாலும் காதுகளில் ஒலிக்கும், காலங்கள் கடந்தாலும் இதயத்தில் வாழும் இனிமையான இசை பாடல்களோடு நேர்கள் தரித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நல்லவருக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.

0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
1: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
2: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
3: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையாண்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
4: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
5: என்ன தப்பு
4: பண்ணதே? நான் தான்
5: வெளியில போக விடுற,
4: அம்பிய வெளியே போக விடுறா.

0: சத்தியம் நடிச்சு
1: காட்டியம்
2: பெருமாள் சத்தியம்
1: அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
2: வெளியில போக விடும்,
1: வெளியே போக விட.
3: அதிரதுல
4: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
3: பிற்பகல் 3 மணிக்கு
5: ஞாயிற்றுக்கிழமைகளில்
3: ரெயின்போ கிட்ஸ்
6: தோளே.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததெய்வானம் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் இரவு இனிமையாக்கி இதயத்தை விரடிய மெல்லிசை பாடல்களுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ தேன் சிந்ததெய்வானம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை மதியம் 1:15 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் சென்னையில் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 செய்தி மலர், 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, டெங்கு காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனி நேரம் நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு, வாழ்க்கையில் அதிகம் கை கொடுப்பது தன்னம்பிக்கையா அனுபவமா. நெறிப்படுத்துபவர் ஆர் ஜே வெற்றி. காலை 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா. புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 திரை இசை, 1:10 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, மாலை 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே ஆஷா மற்றும் ஆர் ஜே விமல்ராஜ். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். ஃபார்ம் டு சிட்டி, இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர்

நிகழ்ச்சி நகர்ப்புற இளைஞர்களுக்கான மீன் வளர்ப்பு வாய்ப்புகள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மீன்வளத்துறை தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை உரங்கள் தயாரிக்கும் முறைகள் குறித்த தகவல்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:58, 12 மணி, 1 மணி, இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, மதியம் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, இரவு 9 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.